0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அசாத மாதம் 12 நாள், பராபவ வருடம் ஆணி மாதம் 19 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 3 தேதி வெள்ளிக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது.

0: மிகுந்த கோபம் கொண்டு ஒருவன் துன்பம் செய்தாலும் அதனை பொறுத்து கொண்டு திரும்ப அவனுக்கு துன்பம் செய்யாமல் இருப்பதே குற்றமில்லா நல்லோரது கொள்கையாகும். குறள் எண் 312 அதிகாரம் இன்னா செய்யாமை.
1: கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார்கோள் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார்கோள்.
0: மிகுந்த கோபம் கொண்டு ஒருவன் துன்பம் செய்தாலும் அதனை பொறுத்து கொண்டு திரும்ப அவனுக்கு துன்பம் செய்யாமல் இருப்பதே குற்றமில்லா நல்லோரது கொள்கையாகும். குறள் எண் 312 அதிகாரம் இன்னா செய்யாமை.
2: நாளொரு குரல் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்று வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம். காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, பெண் கல்வியின் அவசியம், வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலையில் பக்தி பாடல்கள், 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. முதலாவதாக அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் தொழில் முனைவோரும் வேளாண் உற்பத்தியாளர் சங்கமும் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி விரிவுரையாளர் இ சங்கரதாஸ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள். 7:00 காந்தி அஞ்சலி, 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 நலமாய் வாழ. கல்லீரல் சார்ந்த நோய்கள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் கல்லீரல் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி.எல். அழகம்மை அவர்கள். பகுதி 3 கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன். அதைத் தொடர்ந்து 7:35 மதுரை தென்றல், 8:00 செய்தி சுருக்கம், 8:02 மதுரை தென்றல் மீண்டும் ஒழிக்க கேட்கலாம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மதுரை தென்றல், 9:00 அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் உரப்பாக்கம் எஸ் கார்த்திக் அவர்கள் நாதஸ்வரம், குடியாத்தம் பி ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய தவுள். 10:00 செய்தி சுருக்கம், 10:02 எனக்கு பிடித்த பாடல், 11:00 செய்தி சுருக்கம், 11:02 இலக்கியம் பேசுவோம். புறநானூற்றில் பொன்மொழிகள் பற்றி பங்கேற்கிறார்கள் முனைவர் இரா அனுராதா அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் ஸ்ரீகிருஷ்ணம் பஜதோடி ஆடி தீட்சிதர் ஜி கோதண்டராமன் அவர்களுடைய நாகஸ்வர இசை கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 என்னுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி.

பொன் சொல்லும் கதை, முனைவர் என் சுலோச்சனா, அதனைத் தொடர்ந்து எழுத்தின் இசை, கவிஞர் குழந்தை அனிதா, நலமாய் வளமாய், யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ், கதை அரங்கம் வழங்குபவர் ஜோனல், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி அவர்கள்.

பிற்பகல் 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:55 பாரதியார் பாடல்கள். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 2:15 மதுரை தென்றல். 2:35 சேர்ந்திசை பாடற்பயிற்சி. இன்றைய சேர்ந்திசை பாடற்பயிற்சியில் பாடல் கேன் நம தாரி, மொழி ஒடிசா, பாடல் வரிகள் கேசி பணிகிரகி, இசை அக்ஷய்குமார் மோகண்டி அவர்கள். 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசையில் பகல் ஒளிபரப்பு நிறைவு பெற்று மீண்டும் மாலை 5:27 குரளமுதம் 312 துவங்கும். 5:30 மதுரை தென்றலாக வளம் வருகிறது. 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 ஒருபட பாடல்கள் பிரியா திரைப்படத்திலிருந்து ஒழிக்க கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7 மணிக்கு மதுரை தென்றல். 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள். எழுதியவர் பிசி மூர்த்தி அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும். முதலாவதாக விதை உற்பத்தியாளரின் முக்கியத்துவம் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து வேளாண் தகவல்களும், அதனைத் தொடர்ந்து வேளாண் பழமொழி சிந்தனைகளும், மற்றும் நிறைவாக விடைபெறும் முன் போன்ற பகுதிகள் இடம்பெற காத்திருக்கிறது. இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 மதுரை தென்றல். 8:30 அறிவியல் வெள்ளி பசுமை ஹைட்ரஜன். தகவல்கள் வழங்குபவர் மதுரை தியாகராஜன் பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் எம் நந்தகுமார் அவர்கள். 8:45 மதுரை தென்றலாக வளம் வருகிறது. 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 செய்தி தொடர். 9:30 அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் வி ஸ்ரீகிருஷ்ண முராரி அவர்களுடைய வயலின் இசை, அதைத் தொடர்ந்து திருச்சூர் சி நரேந்திரன் அவர்களுடைய மிருதங்க இசை. 10:45 நட்சத்திர கீதம். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெற்று மறுநாள் காலை 5:45 மீண்டும் ஒளிபரப்பு துவங்கும். இவையாவும் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசையில் வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

கோபாலகிருஷ்ணன். இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். நிலக்கரி இறக்குமதி குறைத்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் இலவச வேட்டை சேலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ்

0: மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90 மேற்பட்டோர் காயமடைந்தனர். மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்கரிட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னைன் இருவரும் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க. அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிக பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
5: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
4: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
5: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
6: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452-25-30-410.
7: இன்னும் சில நொடிகளில் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
8: This is Akashvani, the news read by Subhadra Ramachandran. Prime Minister Narendra Modi and his Japanese counterpart Sane Takayuchi have unequivocally and strongly condemned terrorism and violent extremism in all its forms and manifestations, including cross-border terrorism from Pakistan. In the India-Japan annual summit joint statement, both leaders condemned in the strongest terms the terrorist attack in Pahalgam, Jammu and Kashmir on 22nd April last year. They also noted the United Nations Security Council monitoring team report of 29 July 2025 mentioning the resistance front TRF. They also condemned in the strongest terms the terror incident in Delhi on 10th of November last year. The two prime ministers reiterated their commitment to advancing cooperation among like-minded countries towards the shared goal of a resilient and prosperous Indo-Pacific. India and Japan have reaffirmed their shared commitment to the salience of economic security as one of the foundational pillars of India-Japan Special Strategic and Global Partnership. The India-Japan Joint Declaration on Economic Security Cooperation said the economic security partnership is underpinned by mutual trust, shared values and aligned interests and is a recognition

0: that the prosperity, security, and economic futures of the two sides are deeply intertwined. It added that this declaration is a recognition that the synergy between the updated free and open Indo-Pacific and the mutual and holistic advancement for security and growth across regions, Mahasagar initiative, provides both sides with the required impetus to furthering economic security cooperation. Both sides will strengthen bilateral cooperation in five key sectors: semiconductor, critical minerals, information and communication technology, clean energy, and pharmaceuticals. The annual Sri Amarnath Yatra will begin today from both Pahalgam and Baltal routes in Jammu and Kashmir. The Yatra will culminate on August 28, coinciding with the festival of Raksha Bandhan. The first batch of pilgrims reached the twin base camps in Nunwan in Anantnag district and Baltal in Gandharbal district yesterday under tight security. Governor of Bihar, Lieutenant General retired Syed Atta Hasnain, and Minister of State for External Affairs Pavitra Margarita will visit Iran today to attend the funeral ceremony of late Supreme Leader of Iran, Grand Ayatollah Syed Ali Khamenei. Ministry of External Affairs said the high-level representation in the ceremony underscores the importance of civilizational ties, including people-to-people connection between the two countries, providing a robust foundation to political and economic engagements. In Thailand, nine monks were killed yesterday when an 11-year-old boy crashed a pickup truck into a group of monks on a pilgrimage walk in the northeastern Mukdahan province. Officials said a total of 35 monks from Mukdahan province were on a pilgrimage. Five monks were killed on the scene, while four others died at a hospital. In Ukraine, 27 people have been killed and 90 others were injured in a massive drone and missile strike by Russia on capital Kyiv. Damage was recorded in 30 locations across Kyiv, mainly residential buildings and civilian infrastructure. Russia's defense ministry said in a statement the deadly bombardment on Wednesday night was in response to Ukraine's long-range strikes on its civilian infrastructure. In Syria, an explosive device detonated in a Damascus cafe yesterday, killing at least nine people. Interior Ministry reported the device was planted inside the cafe, located 100 meters from the Palace of Justice in the capital's Hejaz district. In the ICC Women's T20 World Cup, host England defeated South Africa by 40 runs in the second semi-final at the Kennington Oval in London to set up a title clash with Australia. And in FIFA World Cup, Spain defeated Austria 3-0 in their round of 32 match at Los Angeles Stadium in Inglewood, California to advance to the round of 16. Michael Oyarzabal put Spain ahead in the 36th minute before Pedro Porro doubled the lead in 66th. And that is the end of this news bulletin.
1: Akashvani, Neram 6 mani 10 nimidam.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க பெண் கல்வியின் அவசியம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள்.
3: மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதுமம் செய்திடல் வேண்டும். பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம். பெண்கள் இல்லாத சமுதாயத்தினால் ஒரு பயனும் இல்லை. தங்கள் தாய்மொழியாம் தமிழை வளர்த்த பெருமையும் அக்கால பெண்களை சேரும். வெள்ளி வீதியார், ஔவையார், காக்கை பாடினியார், பாரிமகளிர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைய பெண்கள் கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அதனை தங்கள் குறிக்கோளாக கொண்டு வாழ்க்கையில் முறையாக கடைபிடிக்கவும் செய்கின்றனர். இதற்கு பக்கபலமாக பின்புலமாக அமைந்தது புதுமை கவிஞர்களின் புரட்சி கருத்துக்களே அன்றி வேறில்லை. இவையே பெண்களுக்கான ஏற்றத்தையும் அவர்களுக்கு உள்ளே பெரிய மாற்றத்தையும் ஏற்படச் செய்தது என்றால் அது மிகையாகாது. இந்த ஏற்றமும் மாற்றமும் தான் பெண்கள் புதுமை பெண்களாக அவதாரம் எடுத்து தீயவற்றை அழித்து தேவையில்லாதவைகளை சம்ஹாரம் செய்து அழிப்பதற்கு வழிகாட்டியாக திகழ்கிறது. பெண் கல்வியினால் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றம் காணப்பட்டதோடு புதுமை பெண்கள் புத்துணர்ச்சியோடு புதியதோர் உலகம் செய்யும் திறமையும் கைவரப்பெற்றனர்.

0: தற்காலத்து பெண்கள் ஆணுக்கு பெண் சரி நிகர் சமமாக எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் காண்கின்றனர். ஒரு சமூகம் ஆண் பெண் இரு பாலரையும் உள்ளடக்கியது. மனித உரிமைகளும் சுதந்திரத்திற்கான தேவைகளும் இருவருக்கும் அவசிய தேவையாகிறது. உணர்வுகள் ஏக்கங்கள் இருவருக்கும் பொதுவானவை. எல்லா பொறுப்புகளிலும் அனைத்து விதமான துறைகளிலும் ஆணும் பெண்ணும் ஈடுகொடுத்து தங்கள் திறமைகளை அதிகரித்து முன்னேறி வருகிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மைதான். ஆனாலும் அந்த பெருமை புகழ் தொழில் முன்னேற்றம் அனைத்தையும் ஒரு சேர தக்க வைத்து கொள்ள பெண்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் கல்வியின் முக்கியத்துவம் உணர்ந்து அதனை செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டும். ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கிடையே பாரபட்சம் காட்டாமல் ஆண் மற்றும் பெண் குழந்தைகளை சமமாக பாவித்து கல்வி செல்வத்தை அள்ளி வழங்க ஆவன செய்ய வேண்டும். கல்வியே பெண்களுக்கானதொரு பெரிய சக்தி. தாய்மை என்னும் பெரிய வரத்தை பெண்களுக்கு தானாகவே மனம் உவந்து அளித்திருக்கிறான். இறைவன் தந்த வரத்தை வரப்பிரசாதமாக போற்றுவதும் பயன் அறியாமல் சாபமாக மாற்றுவதும் பெண்களின் கைகளில்தான் இருக்கிறது. பெண்ணின் உயர்தன்மையை போற்றும் வகையில் பெண்ணின் பெருந்தக்க யாவுள என்று பெருமைபட கூறுவார் நமது வள்ளுவ பெருந்தகை. பெண் முதலில் தன்னைத்தானே உணர்ந்து கொள்வது மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்தவர்களின் உணர்வுகளையும் மனநிலையையும் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அதுவே அறிவார்ந்த செயலாகும். பெண் என்பவள் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்து விளங்கும் ஒரு தேவதையாவாள். தாயாக சகோதரியாக குடும்ப தலைவியாக போற்றப்பட வேண்டியவள் பெண் என்பதை ஆண்களும் உணர்ந்து அதற்கான ராஜபாதையில் இருவரும் கைகோர்த்து நடந்தால் குடும்ப முன்னேற்றத்திற்கும் சந்தோஷத்திற்குமான இலக்கினை சுலபமாக அடைய முடியும். இருவரும் விட்டு கொடுத்து அனுசரித்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடந்தால் குடும்பம் கோயிலாக மாற என்ன தடை இருக்க போகிறது?
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. காலை 6:15 இறை வழிபாடு நேரமாக பக்தி பாடல்களின் தொகுப்பாக பக்தி மாலை.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கின்றோம். பக்தி மாலை, பக்தி மாலை தரும் அடுத்த பக்தி பாடலாக இஎம் கணிப்பா அவர்களது குரலில் இதோ பாடல்.

0: பராபவரிடம் ஆணி மாதம் 19 2026 ஜூலை மாதம் 3 வெள்ளிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, மகசூல் தரும் வம்பன் 12 உளுந்து ரகம் பற்றிய தகவல்கள் அறிந்து கொள்ளலாம். தமிழ்நாடு வேளாண் பல்கலை 2025 வெளியிட்ட புதிய உளுந்து ரகம்தான் வம்பன் 12. இது 75 முதல் 80 நாட்களில் அறுவடையாகும். மானாவாரி இரவை சாகுபடிக்கு ஏற்றது. ஆடி, புரட்டாசி, சித்திரை பட்டங்களில் விதைக்கலாம். சம்பா பருவத்தில் நெல் அறுவடையான பின் நெல் தெரிசில் விதைத்து மகசூல் எடுக்கலாம். மற்ற உளுந்து ரகங்களுடன் ஒப்பிடும்போது வம்பன் 12 ரகம் நெல் தரிசு சாகுபடியில் ஹெக்டேருக்கு 850 கிலோ வரை கிடைக்கும். மஞ்சள் தேமல், இலை நெளிவு மற்றும் சாம்பல் நோய்களுக்கு எதிர்ப்பு திறனுடையது இந்த ரகம். மேலும் வெள்ளை காய்த்துளைப்பான் பூச்சிகளுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. இரவை பாசனத்தில் தமிழகம் முழுவதும் பயிரிடலாம். நெல் தரிசு சாகுபடியில் காவிரி, தாமிரபரணி ஆற்றுப்பகுதி ஏற்றது. இது ஒளி உணரா திறனுடையது. வெப்பம், வறட்சி தாங்கி வளரும். நீண்ட காய்கள் உடையது.

0: மற்ற உளுந்து ரக காய்களில் அதிகபட்சம் 5 விதைகள் தான் இருக்கும். இந்த ரக காய்களில் 9 விதைகள் வரை இருக்கும். அதிக மாவு பொங்கும் தன்மையுடையது. 500 கிராம் தானியத்தில் 2.5 லிட்டர் அளவு கிடைக்கும். இவ்வாறு மதுரை வேளாண் அறிவியல் நிலைய பயிர் இனப்பெருக்கவியல் துறை பேராசிரியர் தெரிவிக்கின்றார். கூடுதல் மகசூலுக்கு நாட்டு ரக பீட்ரூட் கொய்யா நம்மூர் கோடை வெயில் மற்றும் மழைக்கு ஏற்றவாறு குளிர் மற்றும் வறட்சியான பிரதேசங்களில் விளையும். அந்த வரிசையில் வயலில் நாட்டு ரக பீட்ரூட் கொய்யா நடவு செய்ய சிறந்தது. ஒட்டுக்கட்டிய மரக்கன்றுகளாக சாகுபடி செய்யும் போது 3 ஆண்டுகளில் மகசூல் கொடுக்க தொடங்கிவிடும். இந்த கொய்யா மரக்கன்றுகளுக்கு காற்றோட்டமான நல்ல இடைவெளி வடிகால் வசதி கொடுக்க வேண்டும். அப்போதுதான் கொய்யா மரத்தில் காய்பிடிப்பு நன்றாக இருக்கும். இந்த நாட்டு ரக கொய்யா பழத்தின் இனிப்பு நாட்டு பாதாம் பழத்தின் சுவை போல இருக்கும். இனிப்பு குறைவாக இருந்தாலும் நீரிழிவு நோய்க்கு உகந்தது என்பதால் அதிக விலை கொடுத்து வாங்கவும் மக்கள் தயக்கம் காட்டுவதில்லை. இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் தொழில் முனைவோரும் விவசாய உற்பத்தியாளர் சங்கமும் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் முஸ்லம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி விரிவுரையாளர் ஈ சங்கரதாஸ் அவர்கள்.
1: முதலில் விவசாய தொழில் முனைவோன்மை என்றால் என்ன? விவசாய தொழில் முனைவோன்மை என்பது விவசாய துறையில் வணிக திறன்களை பயன்படுத்துவது என்று அர்த்தம். வணிக திறன்கள் என்றால் என்ன? ஒரு பொருளை உற்பத்தி செய்து ரா மெட்டீரியல் ஒரு மூலப்பொருட்களாக விற்பனை செய்வது மட்டுமல்ல, அதை மதிப்பு கூட்டுதல். எடுத்துக்காட்டாக ஒரு அரிசியை ஒரு மாவாக மாற்றி இல்லை ஒரு மதிப்பு கூட்ட பொருள், அதாவது வேல்யூ அடிஷன் சொல்லுவாங்க. அப்படி ஒரு பொருளாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறது மூலமாக அதோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும், அதோட விலையும் அதிகமாகும். அதனால் அந்த விவசாயிக்கான லாபமும் அதிகமாகும். விவசாய தொழில் முனைவின் முக்கியத்துவம் என்ன? விவசாய தொழில் முனைவோன்மை விவசாயிகளுக்கு அதிரடியான வருமானத்தை பெற்று கொடுக்கின்றது. புதிய சந்தைகளில் நுழைந்து அதிக வருமானம் சம்பாதிக்க புதிய தொழில்நுட்பங்களை பின்பற்றி விவசாய புதிய வாய்ப்புகளை பயன்படுத்த முடியும். இதன் மூலம் உற்பத்தி மற்றும் விற்பனை முறை அதிகரித்து வேளாண்மையில் சமூக நன்மைகள் ஏற்படும். விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகள் என்றால் என்ன? எஃபிஓ அதாவது ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் என்பது பல விவசாயிகள் ஒன்று சேர்ந்து ஒன்று கூடி சந்தையிலுள்ள பங்கு வலுவூட்டுவது. இவை விவசாயிகளுக்கு தரமான உற்பத்தி விற்பனை மற்றும் சந்தையில் உள்ள நிலைகளை மேம்படுத்த உதவுகின்றது. விவசாய உற்பத்தியாளர் சங்கங்கள் இணைந்து விவசாயிகள் தங்களது உற்பத்தி பொருட்களை நேரடியாக சந்தையில் விற்பனை செய்து அதிகமான லாபம் பெற முடியும். தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் 500க்கு மேற்பட்ட விவசாய உற்பத்தியாளர் சங்கங்கள் உள்ளன. விவசாயிகள் கூட்டாக பணியாற்றி மூலப்பொருட்கள் வாங்குதல், புதிய தொழில்நுட்பம் மற்றும் பயிர் முறைகள் பற்றி தகவல்களை பரிமாறிக்கொள்வதில் இதெல்லாம் உதவுகின்றன. எஃபிஓக்கள் இப்போது விவசாயிகளுக்கு மகத்தான நன்மையை தருகின்றன. உதாரணமாக மத்திய வரி இல்லாமல் விற்பனை செய்து நல்ல விலை பெற முடியும். தமிழ்நாட்டில் பல வெற்றிகரமான விவசாய உற்பத்தியாளர் சங்கங்கள் உண்டு. இவை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அரசு திட்டங்களையும் பயன்படுத்த முடியும். உதாரணமாக தமிழ்நாடு விவசாய வணிக மற்றும் கிராமப்புற முன்னேற்றம் டான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாய தொழில் முனைவர்களுக்கு உதவுகிறது. அடுத்தது விவசாய உற்பத்தியாளர் சங்கங்கள் பதியப்படுவது எப்படி? முதலில் கூட்டமைப்பின் உறுப்பினர்களை விவசாய பெருமக்கள் அல்லது அதை நிறுவனம் என்று நினைப்பவர்கள் ஒன்று கூட வேண்டும். அதன் பின் உறுப்பினர்கள் விவசாய பெருமக்களை அதில் சேர்த்து கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் 20 அதிகபட்சம் 100 வரை உள்ள விவசாயிகளை அதில் இணைத்துக் கொள்ள வேண்டும். அமைப்பின் சட்டப்பூர்வமான பதிவு என்றால் கம்பெனி ஆக்ட் கீழே எஃபிஓ பதியப்படும். செக்ஷன் 8 கீழே எஃபிஓ அமைப்பின் பதிவு செய்ய அந்த அமைப்பு இந்தியா அல்லது மாநிலத்தில் உள்ள ஏதாவது ஒரு மாநில அரசின் நிறுவனத்தன்மைக்கு சம்பந்தமான சட்டங்களின் கீழ் பதிவு செய்ய வேண்டும். இதில் சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் SME ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் என்னும் சட்டத்தை பின்பற்றலாம். பொதுவாக எஃபிஓக்கள் முன்னாடி நான் சொன்ன மாதிரி கம்பெனி ஆக்ட் 1956 amended 2013 அது சீர்திருத்தம் செஞ்சுருக்காங்க. அதன்படி ஒவ்வொரு விவசாய உற்பத்தியாளர் சங்கங்களும் கம்பெனி ஆக்ட் கீழே நிறுவன சட்டங்கள் கீழே பதியப்படும். இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சொசைட்டிஸ் மூலமாகவும் எஃபிஓக்கள் பதியப்படுகின்றன. கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் 49 எஃபிஓக்கள் அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் கீழே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பதிவு ஆவணங்கள் இதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன தேவை? வருமானம் மற்றும் செலவுக்கான திட்டங்கள், நோக்கங்கள் மற்றும் பணிமுறை அப்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லக்கூட நோக்கங்கள், எப்படி அதை செய்ய போகிறோம், பணிமுறைகள், தொழில் முனைவோர் குழு அல்லது நிர்வாக குழுவின் விவரங்கள் அப்படின்னா என்னன்னா அதில் இருக்க

0: மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்டிஸ் அவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்களோட டீட்டெயில்ஸ், அப்புறம் அந்த ஆர்கனைசேஷனில் யார் யார் எந்தெந்த ஃபார்மர்லாம் வராங்கன்னு அவங்களுடைய டீட்டெயில்ஸ், அந்த உறுப்பினர்களோட ஒப்புதல், பதிவு கட்டணம். இதுக்கு எஃபிஓக்கு பதிவு கட்டணம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டு ஸ்டேட், மாநிலம் மாநிலம் மாறுபடும். பதிவு செய்யப்பட்ட பிறகு என்ன செய்ய வேண்டும், நம்ம பதிவு செய்யப்படும் போது எஃபிஓக்கான தனிப்பட்ட அடையாள எண் போன்றவற்றும் பெறப்படும். இது சமூக ஆதரவு திட்டங்கள் மற்றும் ஆதரவு சேவைகளை பெற்று வருமானம், வரி மற்றும் நிதி வசதிகளை நடைமுறைப்படுத்த உதவுகிறது. விவசாய உற்பத்தியாளர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அதோட பர்டிகுலர் பெனிஃபிட்ஸ் நன்மைகள் என்னென்ன, சந்தை அணுகல், ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் நேரடி சந்தை டைரக்ட் செல்லிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால ஒவ்வொரு ஃபார்மரும் ஒவ்வொரு விவசாயியும் நேராக இப்போ 10 ரூபா நீங்கள் விளைவிக்கிற பொருள் டைரெக்டாக அடுத்த ஆள் மிடில் மேனு கீழே 12 ரூபான்னு கொடுத்துருப்பீங்க, ஆனால் நுகர்வோர் கிட்டே போகும்போது அது 20 ரூபா விலையாக இருக்கும். அந்த 20 ரூபாயை நீங்கள் 10 ரூபா உற்பத்தி பண்ணி அந்த விவசாயி 20 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா அவருக்கு முன்னாடி 2 ரூபா லாபம், இப்போ 10 ரூபா லாபம். அது நேரடி சந்தை அணுகல்.
1: இன்று ஒரு செய்தியில் இதுவரை தொழில் முனைவோரும் விவசாய உற்பத்தியாளர் சங்கமும் குறித்த தகவல்கள் வழங்கினார் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி விரிவுரையாளர் இ சங்கரதாஸ் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

இதுவரை கேட்டு ரசித்தோம். அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழித்து சென்றது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. இன்னும் சில நொடிகளில் காலை 6:45 நிமிடத்திற்கான மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாபேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இளையோருக்கான நிர்வாக பயிற்சி திட்டம் தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், தலைமை பண்பு என்பது அதிகாரத்தால் வருவதல்ல என்றும் சேவையின் மூலமே அது மதிப்பிடப்படுவதாகவும் கூறினார். இளைஞர்கள் அறநெறியுடனும் அர்ப்பணிப்புடனும் தேசத்திற்கு சேவையாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மாநில மற்றும் மொழி எல்லைகளை கடந்து அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். இமயம் முதல் குமரி வரை பரவியுள்ள பல்வேறு வகையான கலாச்சார பாரம்பரியம் நாட்டின் மிகப்பெரிய பலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசியலமைப்பு விழுமியங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உரிமைகளுடன் கடமைகளை நிறைவேற்றும் போது ஜனநாயகம் தழைத்தோங்கும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதிகளை நேற்று அவர் ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: அவங்க சொன்னது போல உணவு தரத்துல குறைபாடு இருந்தது. சோ அந்த குக்கை வந்து மாத்தி வேற ஒரு குக்கை இந்த ஹாஸ்டல்ல போட்டுட்டோம். அங்க தமிழுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்ப நம்ம வந்துட்டு போற அன்னைக்கு மட்டும் இருக்கக்கூடாது. தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு உண்டான உரிமைகள், அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உரிமைகளும் சலுகைகளும் மாணவர்கள் முழுமையா போய் சேர வேண்டும் என்பது நமது உறுதியான ஒரு நோக்கமா இருக்குது. அது நோக்கத்தை வந்து முழுமையா செயல்படுத்துவது எனக்கு கடமையா

0: இருக்குன்னு சொல்லிக்கிறேன். இங்க பல இடங்கள்ல வந்து சர்பிரைஸ் விசிட், அதாவது சொல்லாம லெப்ல போய் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பாலும் அதை செய்வேன். கூடிய விரைவில் இங்க மட்டுமே அனைத்து மாணவர்கள் மாணவி தங்கு விடுதிகளில் காமன் நம்பர் கொடுத்துருவோம். ஸோ அந்த நம்பர்ல அவங்க எப்போனா புகார் தெரிவிக்கலாம். புகார் தெரிவிக்கிறவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து பாதுகாக்கப்படும், அதை வந்து வெளியே சொல்ல மாட்டோம். அது மட்டும் இல்லாம எல்லா ஹாஸ்டல்லையும் வந்து சிசிடிவி கேமரா, பவர் பேக்கப்புக்கு வந்து இன்வெர்டர் கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் நெட் எல்லா பக்கம் பல பக்கம் எல்லாமே இருக்கு. எல்லாமே சரி பண்ணக்கூடிய திட்டங்கள் இருக்குது.
1: தமிழகத்தில் இலவச வேட்டி சிலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் திண்டரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நூல் கொள்முதலுக்கான ஒப்பந்த புள்ளிகளை வரும் 23ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என்று கூறினார். கடந்த முறை இலவச வேட்டி சேலை வழங்கியதில் புகார் எழுந்தது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார். கடந்த ஆட்சியில் கைத்தறித்துறையில் முறைகேடுகள் ஏதேனும் நடந்துள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு தேவை ஏற்பட்டால் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று திரு விஜய் பாலாஜி கூறினார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இலவச மின்சாரம் தொடர்பான வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில் தாவேக அளித்திருந்ததாகவும் ஆனால் அதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். ஒவ்வொரு மாதமும் மின் கணக்கீடு நடத்தப்படும் என்ற வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மின்வெட்டு அதிகரித்துள்ள நிலையில் அதுகுறித்து மின்துறை அமைச்சர் அக்கறை செலுத்தவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முந்தைய ஆட்சியில் குற்றவாளிகள் துணிச்சலாக சுற்றித்திருந்ததைப் போலவே தற்போதைய ஆட்சியின் நிலையும் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனவே சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கூட்டுறவு வார விழா நாடு முழுவதும் வரும் 6ஆம் தேதி வரை கொண்டாடப்படும் நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னையில் மாநில கூட்டுறவுத்துறையும் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகமும் இணைந்து விருது வழங்கும் விழாவுக்கு இன்று ஏற்பாடு செய்துள்ளன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஈரோட்டில் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடக அரசு இது தொடர்பான உண்மைக்கு மாறான தகவல்களை கூறி வருவதாக தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைப்பது தொடர்பான கோரிக்கை ஏற்புடையதல்ல என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கூறினார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழக காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தின் உரிமைகளில் சமரசம் செய்து கொள்ளும் பேச்சுக்கு இடமில்லை என்றும் திரு ராஜேஷ்குமார் கூறினார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பிற மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். சிரியாவின் டமாஸ்கஸில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 9 பேர் உயிரிழந்தனர், 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஏடன் வளைகுடா பகுதியில் வெளிநாட்டு வணிகக் கப்பலில் நடைபெற்ற கடல் கொள்ளையை முயற்சியை அப்பகுதியில் பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய கடற்படை கப்பல் INS திரிகண்ட் முறியடித்தது. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் ஏற்றுமதியை அதிகரிப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று பங்கேற்கிறார். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியங்கள் குறித்த தேசிய பயிலரங்கு மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் புதுமல்லவாடி ஊராட்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் தொடங்கி வைத்தார்.

0: திருப்பத்தூர் மாவட்டம் கூடப்பட்டு அரசு தோட்டக்கலை பண்ணையில் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் நவணி ஊராட்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆட்சியர் திரு மதுபாலன் பங்கேற்று இத்திட்டம் குறித்து உரையாற்றினார். தருமபுரி மாவட்டம் கே வேற்றப்பட்டியில் தேசிய கால்நடை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள செம்மறியாடுகள் வளர்க்கும் நவீன தொழில்நுட்ப பண்ணையை மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். சென்னை தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 226 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் பாலப்பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. முதலாவது போட்டி அடுத்த மாதம் 15ஆம் தேதி டெல்லியிலும் 2வது போட்டி அடுத்த மாதம் 23ஆம் தேதி கொழும்புவிலும் தொடங்கும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் மற்றும் ஆகர்ஷி கஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் தோல்வியடைந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக்க அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நிலையத்தில் நேரம் 6:55.
2: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.
3: நீர் பாதுகாப்பு நாளைய வாழ்வின் அடித்தளமாகும். நீரின்றி அமையாது உலகு என்ற திருவள்ளுவரின் அமர வாக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கூறப்பட்டிருந்தாலும் அதன் உண்மை இன்று மிகவும் ஆழமாக புரிகிறது. மனிதன் உணவு இல்லாமல் சில நாட்கள் வாழ முடியும், ஆனால் தண்ணீர் இல்லாமல் சில நாட்களுக்கு மேல் வாழ முடியாது. உயிர்களின் வாழ்வாதாரமாக இருப்பது நீரே. பூமியின் பெரும்பகுதி நீரால் சூழப்பட்டிருந்தாலும் அதில் பெரும்பாலானது கடல் நீராகும். குடிநீராக பயன்படுத்தக்கூடிய நீரின் அளவு மிகவும் குறைவு. அந்த அரிய வளத்தையே நாம் அலட்சியமாக வீணடித்து வருகிறோம் என்பது வருத்தத்திற்குரிய விஷயமாகும். ஒரு காலத்தில் நம் கிராமங்களில் குளங்கள், ஏரிகள், கிணறுகள் நிரம்பி வழிந்தன. இன்று பல நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புகளாலும் பராமரிப்பின்மையாலும் மறைந்து வருகின்றன. மழை காலத்தில் வெள்ளம் ஏற்படுவதும் கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதும் இதன் விளைவுகளாகும். திருக்குறள் கூறுகிறது, நீரின்றி அமையாது உலகின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. நீர் இல்லாமல் உலகம் இயங்காது, மழை இல்லாமல் நீர் கிடைக்காது என்பதே இதன் பொருள். எனவே மழையையும் நீரையும் பாதுகாப்பது நமது முதன்மை கடமையாகும். இன்று நகரங்களில் பல குடும்பங்கள் குடிநீருக்காக விலை கொடுத்து வாங்குகின்றன. சில பகுதிகளில் மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தண்ணீர் எடுத்து வருகின்றனர். இந்த நிலைமை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது. அது தண்ணீரின் மதிப்பை தட்டுப்பாடு வந்த பிறகல்ல, கிடைக்கும் போதே உணர வேண்டும் என்பதாகும். நாம் அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவு தண்ணீரை வீணாக்குகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். பல் துலக்கும் போது குழாயை திறந்து விடுவது, வாகனங்களை அதிக தண்ணீரால் கழுவுவது, தேவையில்லாமல் நீரை பயன்படுத்துவது போன்ற பழக்கங்கள் மிகப்பெரிய வீணடிப்புகளாகும். ஒரு சொட்டு நீரின் மதிப்பு பற்றி ஒரு சிந்தனை வரி. தாகம் எடுக்கும் வரை தண்ணீரின் அருமை தெரியாது. இது வெறும் பழமொழி அல்ல, வாழ்க்கை உண்மை. நீர் பாதுகாப்பில் மழைநீர் சேகரிப்பு மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. மழையாக பெய்யும் நீரின் பெரும்பகுதி கடலுக்கு சென்று விடுகிறது. அந்த நீரை சேமித்தால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும்.

0: கிணறுகள் மற்றும் ஆழ்துறை கிணறுகளில் நீர் கிடைக்கும். தமிழ்நாட்டில் பல இடங்களில் மழைநீர் சேகரிப்பு திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு உள்ளன. இதன் மூலம் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இது நமக்கு நம்பிக்கை அளிக்கும் செய்தியாகும். நீர் பாதுகாப்பு என்பது அரசின் பொறுப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும். வீட்டில் கசிவு உள்ள குழாய்களை சரி செய்தல், தேவையான அளவு மட்டுமே தண்ணீரை பயன்படுத்துதல், மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை உருவாக்குதல் போன்ற செயல்கள் அனைவராலும் செய்யக்கூடியவை. விவசாயமும் நீருடன் நேரடியாக தொடர்புடையது. உழவன் உலகின் முதுகெலும்பு என்று நாம் கூறுகிறோம். ஆனால் நீர் இல்லாமல் விவசாயம் சாத்தியமில்லை. எனவே நீரை பாதுகாப்பது உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. ஒரு சிறிய கவிதை: நீரை காப்போம், வாழ்வை காப்போம், நீரை சேமிப்போம், நாளை சேமிப்போம். சொட்டு சொட்டாய் சேரும் தண்ணீர் தலைமுறைகளை வாழ வைக்கும் செல்வம். இந்த கவிதை நீர் பாதுகாப்பின் அவசியத்தை எளிமையாக எடுத்துரைக்கிறது. மக்களாகிய நாமும் இதில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். பள்ளியில் தண்ணீரை வீணாக்காமல் இருக்கலாம், வீடுகளில் சொட்டு சொட்டாக விழுகும் நீரை சேமிக்கலாம், நண்பர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம், வீட்டில் மழைநீரின் சேகரிப்பின் அவசியத்தை எடுத்துரைக்கலாம். இன்று நாம் செய்யும் சிறிய செயல்கள் நாளைய தலைமுறைக்கு பெரிய நன்மைகளை அளிக்கும். ஏனெனில் நீர் என்பது ஒரு பொருள் அல்ல, அது உயிரின் அடிப்படை. ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி: நாம் இன்று தண்ணீரை வீணாக்கினால் நாளை நம் பிள்ளைகள் எந்த வளத்தை நம்பி வாழ்வார்கள்? எனவே நீரை பயன்படுத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் அதன் மதிப்பை உணர வேண்டும். தண்ணீர் என்பது நமக்கு தந்த அரிய பரிசு. அந்த பரிசை பாதுகாப்பது நமது பொறுப்பு. நிறைவாக, தங்கத்தை இழந்தால் மீண்டும் வாங்கலாம், ஆனால் நீரை இழந்தால் வாழ்க்கையை இழக்க நேரிடும் என்ற உண்மையை மனதில் கொண்டு நீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். மழைநீரை சேமிப்போம், நீர்நிலைகளை பாதுகாப்போம். நீரை பாதுகாப்போம், எதிர்காலத்தை பாதுகாப்போம், வாழ்வின் அடித்தளத்தை வலுப்படுத்துவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. வழங்கியவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.

0: அவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், சென்னை மத்தியாலய 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் நேர்கள் இனி கேட்க இருப்பது புத்தம் புது காலை. எதுவுமே இல்லாதவர்களால் தான் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். எதுவுமே இல்லாதவர்களால் தான் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்ற கம்பரின் சிந்தனையுடன் இன்றைய புத்தம் புது காலை தேடி வருகிறது உங்களை நாடி. நிகழ்ச்சியின் முதலில் காந்தி அஞ்சலி.

ஜென்ம பயிற்சி என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் தொடர்கின்றன. டால்ஸ்டாய் பண்ணையில் இருந்தபோது எனக்கு நானே அதிகமாக விதித்து கொண்ட கட்டுத்திட்டங்களும் புலனடக்கங்களும் பெரும்பாலும் என் பாதுகாப்பில் இருந்த குழந்தைகளுக்காகவே என்றும் சொல்லலாம். அங்கே இருந்த சிறுவர்களில் ஒருவன் முரடன், அடங்கா பிடாரியவன். அவன் பொய் சொல்வதை வழக்கமாக வைத்திருந்தான். யாருடனும் சண்டை போடுவான். ஒரு நாள் அவன் துஷ்டத்தனம் எல்லை மீறி போய்விட்டது. எனக்கு ஒரே கவலையாகிவிட்டது. சிறுவர்களை நான் தண்டித்ததே இல்லை. ஆனால் அச்சமயமோ எனக்கு அதிக கோபம் வந்துவிட்டது. அவனுக்கு புத்திமதி கூறி திருத்த பார்த்தேன். அவனோ பிடிவாதமாக இருந்ததோடு என்னையும் எதிர்த்து மிதமிஞ்சி போக பார்த்தான். கடைசியாக பக்கத்தில் இருந்த ரூல் தடி ஒன்றை எடுத்து அவன் கையில் ஒரு அடி கொடுத்தேன். அவனை அடித்தபோதே என் உடம்பெல்லாம் நடுங்கியது. இதை அவனும் பார்த்திருக்கவே வேண்டும். அவர்கள் எல்லோருக்குமே இது ஒரு புதிய அனுபவம். அந்த சிறுவன் கதறி அழுதான். தன்னை மன்னிக்குமாறும் வேண்டினான். அவன் அழுதது பட்ட அடி அவனுக்கு வேதனையாக இருந்ததனால் அல்ல. அவன் 17 வயதிலுள்ள திடகாத்திரமானவன். விரும்பியிருந்தால் என்னை அவன் திருப்பி அடித்திருக்கவும் கூடும். ஆனால் அடிக்க வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்பட்டதை குறித்து நான் அடைந்த மனவேதனையை அவனும் அறிந்து கொண்டான். இச்சம்பவத்திற்கு பிறகு அவன் எனக்கு பணியாமல் இருந்ததே கிடையாது. என்றாலும் பலாத்காரத்தை உபயோகித்ததற்காக நான் என்றும் வருத்தப்பட்டிருக்கிறேன். அன்று அவனுக்கு முன்னால் என்னுள் இருக்கும் ஆன்ம உணர்ச்சிக்கு பதிலாக மிருக உணர்ச்சியையே காட்டிவிட்டேன் என்று நான் அஞ்சுகிறேன். அடிப்பது போன்ற தண்டனையையே கூடாது என்று நான் எப்பொழுதும் எதிர்த்து வந்திருக்கிறேன். என் குமாரர்களில் ஒருவனை ஒரே தடவை மாத்திரம் நான் அடித்து விட்டதாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அன்று நான் ரூல் தடியை உபயோகித்தது சரியா தவறா என்பதில் நான் இன்னும் ஒரு முடிவுக்கு வர முடியாதவனாகவே இருக்கிறேன். கோபத்தினாலும் தண்டிக்க வேண்டுமென்ற ஆர்வத்தினாலும் தூண்டப்பெற்று நான் அவ்விதம் செய்ததால் ஒருவேளை அது தவறானதாகவே இருக்கலாம். என் மனவேதனையை வெளிப்படுத்துவதாக மாத்திரமே அது இருக்குமாயின் அது நியாயமானதே என்று நான் கருதியிருப்பேன். ஆனால் இவ்விஷயத்தில் நோக்கம் கலப்பானதாகவே இருந்தது. இச்சம்பவம் என்னை

கலந்து சிந்திக்கும்படி செய்தது. மாணவர்களை திருத்துவதற்கு சிறந்த முறையையும் அது எனக்கு போதித்தது. ஆனால் அம்முறை நான் கூறிய அந்த சந்தர்ப்பத்தில் எவ்வளவு தூரம் பயன்பட்டிருக்கும் என்று நான் கூற முடியாது. இளைஞன் விரைவிலேயே அந்த சம்பவத்தை மறந்துவிட்டான். எப்பொழுதேனும் அவனிடம் அதிக அபிவிருத்தி காணப்பட்டதாகவும் எனக்கு தோன்றவில்லை. ஆனால் இச்சம்பவம் மாணவர்கள் விஷயத்தில் உபாத்தியாயரின் கடமை என்ன என்பதை நான் நன்றாக அறிந்து கொள்ளும்படி செய்தது. சிறுவர்கள் தவறாக நடந்து கொண்டு விட்ட சம்பவங்கள் இதற்கு பிறகும் நடந்தது உண்டு. ஆனால் அடி கொடுக்கும் தண்டனையில் அதன் பிறகு நான் இறங்கியதே இல்லை. இவ்விதம் என்னிடம் இருந்த சிறுவர் சிறுமியருக்கு ஆன்மீக பயிற்சி அளிக்க நான் செய்த முயற்சியில் ஆன்மாவின் சக்தியை மேலும் மேலும் நன்றாக நான் அறியலானேன்.

காந்தி அஞ்சலி சத்திய சோதனை சுயசரிதை தொடர் கேட்டோம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதுரை தென்றல் திரை இசை கேட்கலாம். கேட்பதற்கு முன் விளம்பரங்கள்.

0: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
1: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பத்தி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
0: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
1: NPS சஞ்சய் என்றால் என்ன ஐயா?
0: NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
2: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. ₹5000 கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
3: ஒளிப்பது கல்யாண காலம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90 மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் ஜப்பான் பிரதமர் திருமதி சானே டக்காய்ஷி பங்கேற்ற ஆண்டு உச்சி மாநாட்டுக்கு பின் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு, முக்கிய கனிமங்கள், தகவல் தொழில்நுட்பம், மருந்து, பசுமை எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே கடல்சார் ஒத்துழைப்பும் அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேலும் அதிகரிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்காசியா உள்ளிட்ட சர்வதேச விவகாரங்களில் அமைதியை நிலைநாட்ட இரு நாடுகளும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதம் மற்றும் எல்லை தாண்டிய தீவிரவாதம் தொடர்பான விவகாரங்களில் எந்தவிதமான சமரசத்திற்கும் இடமில்லை என்று இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன. கடந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு இந்த கூட்டறிக்கையில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தீவிரவாத முகாம்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், கழிவுநீர் சுத்திகரிப்பு

0: நிலத்தடி நீர் மேலாண்மை ஆகியவை தொடர்பான செயல்பாடுகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். தூய்மை கங்கை இயக்கத்தின் கீழ் இதுவரை 43,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 524 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இவற்றில் 363 திட்டங்கள் நிறைவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சூழல் சீரமைப்பு முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இத்திட்டம் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் இதை செயல்படுத்துவதில் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் மற்றும் அமைப்புகள் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் திரு சி ஆர் பாட்டீல் கேட்டுக்கொண்டார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 24.27 மில்லியன் டன் நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் இந்த ஆண்டு 21.13% மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் நிலக்கரி அமைச்சகம் கூறியுள்ளது. இது சுமார் 13% குறைவு என அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்தல், விநியோகத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் காரணமாக இறக்குமதி தொடர்ந்து குறைந்து வருவதாக நிலக்கரி அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான பயிலரங்கத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த பயிலரங்கில் சட்டமன்ற உறுப்பினர்களின் கடமைகள் மற்றும் பணிகள் குறித்து விளக்கும் வகையில் பல்வேறு அமர்வுகள் இடம்பெறுகின்றன. இதில் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, மேற்கு வங்க ஆளுநர் திரு ஆர் என் ரவி, முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரேட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னைன் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அயத்துல்லா அலி கமேனி உயிரிழந்தார். அவரது இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் நாளை தொடங்கி வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறும் என்று ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. கூட்டுறவு வார விழா நாடு முழுவதும் வரும் 6ஆம் தேதி வரை கொண்டாடப்படும் நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தமிழகத்தின் திருவள்ளூரில் நேற்று நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்று பயனடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசின் கூட்டுறவு அமைச்சகம் நிறுவப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நாடு முழுவதும் கூட்டுறவு வார விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்விழாவின் 4ஆம் நாள் கருப்பொருளான தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் விழிப்புணர்வு நாள், வேளாண் இயந்திர மாக்களில் ட்ரோன்களின் பயன்பாடு மற்றும் அண்மை கால முன்னேற்றங்கள் குறித்த கூட்டுறவு விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் மருந்து தெளித்தல் தொழில்நுட்பம் குறித்த செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. மேலும் ட்ரோன்களை விவசாயத்திற்கு பயன்படுத்துவது குறித்த சிறப்பு அம்சங்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்கங்களின் அலுவலர்கள் மற்றும் விவசாயிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு கூட்டுறவு இயக்கத்தின் முக்கியத்துவத்தையும் நவீன தொழில்நுட்ப சேவைகள் குறித்தும் அறிந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: சிறப்பாக சேவையாற்றும் ரயில்வே ஊழியர்களை பாராட்டி நாடு முழுவதும் சேவை விருதுகளை ரயில்வே வழங்கி வருகிறது. இந்த விருதை பெற்றது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தின் விருது பெற்ற ஊழியர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
3: என் பேர் அர்ஜுன். நான் டீசல் ஈரோடில் ஜூனியர் இன்ஜினியர் இருக்காங்க. போன வருஷம் ஒரு எங்களோட லோக்கோ ஒரிசாயில் போய் பிரேக் பைண்டிங் ஆகி வீல் எல்லாமே அடிபட்டுச்சு. அதை அட்டன் பண்ணுறதுக்கு நானும் என்னோட 3 ஸ்டாஃப் சேர்ந்து ஒரிசால போய் 20 days அங்கே ஸ்டே பண்ணி எல்லா ரிப்பேரும் முடிச்சு இந்த லோக்கோ சேஃப்டியா நியர்ஸ்ட் ஷெட்டுக்கு கொண்டு சேர்த்தாங்க. அதனால எனக்கு இந்த வருஷம் DRM அவார்டு கிடைச்சிருக்கு. அவார்டு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
4: மேட்டுப்பாளையம் செக்ஷன் CBF செக்ஷன்.

0: சிவ புரஸ்கார் அவார்டு வந்து ரியான் சார் கிட்ட இருந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து என்னோட சிபிஎஃப் செக்ஷன்ல பிஆர்பி மாடலிங்க 6 சென்டிமீட்டர்ஸ் லே பண்ணியிருக்கோம். அந்த இதுக்காகவும் நாங்கள் ஒரு செக்ஷன்ல ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் பிரிட்ஜஸ் 6 பிரிட்ஜஸ் வந்து பண்ணியிருக்கோம். அதுக்காகவும் எனக்கு அவார்ட் இது பண்ணியிருக்காங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் இது ஒரு டீம் ஒர்க்கர், ஸோ ஐ வில் டெடிகேட் திஸ் அவார்ட் டு மை டீம் சிபிஎஃப் செக்ஷனுக்கு டெடிகேட். இப்போ இது வந்து ஃபுல் மேன் பவர் தான். ஒவ்வொருத்தரும் அக்யூரஸியோட பண்ணல அப்படிங்கும் போது டைம் கன்சியூமிங். ஸோ ஒவ்வொரு இது ஒர்க்கும் நாங்கள் அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ணி அது நாங்கள் டைமை வந்து டிலே பண்ணாமல் பர்ஃபெக்டாக முடிக்கிறதுக்கு டீமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது எக்ஸ்ட்ரா பிளாட்ஃபார்ம் லைன், அது பிளாட்ஃபார்ம் இது பண்ணிட்டு மெமோ ட்ரெயின்ஸில் டீல் பண்ணுறதுக்காக இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி யாரை வந்து ரீமாடல் பண்ணியிருக்கோம். பேசஞ்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
1: அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு செயற்கை நுண்ணறிவை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மின் ஆளுகை மாநாட்டில் பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தற்போது இன்றியமையாத அங்கமாக மாறியுள்ளது என்றார். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் நோக்கம் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதுதான் என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். யுக்ரைனின் 30 இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலிபோர்னியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஆஸ்திரியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்பெயின் 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. டொரண்டோவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் போர்ச்சுகல் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவை வென்றது. இந்திய இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: நேரம் காலை 7:25.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ கல்லீரல் சார்ந்த நோய்கள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் கல்லீரல் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் PL அழகமை அவர்கள்.
4: சனிக்கிழமை நைட்டு போனீங்கன்னா ஒரு 20 வெஹிக்கிள் எங்கேயாவது நிற்கிதான் பக்கத்தில் டாஸ்மாக் இருக்குன்னு அர்த்தம். அல்கால்னால வரக்கூடிய கல்லீரல் தாக்கங்களையும் நம்ம ரொம்ப ரொம்ப அதிகமாக பார்க்குறோம். மிக மிக முக்கியமான காரணம்ங்கிறது அல்கஹால் டிபெண்டன்ஸ், அதாவது அல்கஹால் மேலே அடிஷனாக இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய லிவர் வியாதி தான் முதல் காரணம். ரெண்டாவது காரணம்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் டிசீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. கல்லீரலில் கொழுப்பு படிஞ்சு நாளடைவில் அது கல்லீரலுடைய தன்மையை இழக்க வச்சு கல்லீரலில் டேமேஜ் பண்ணுற ஒரு வியாதி தான் ஃபேட்டி லிவர் டிசீஸ். இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் தான் ரெண்டாவது முக்கிய காரணம். நிறைய காரணிகள் இருக்கு. முக்கியமானது அதிதமான உணவு. இப்ப உணவுடைய அளவு, எவ்வளவு உணவு எடுக்கிறோங்கிற அளவு வந்து டெஃபரண்டா ரீசன்ட் டேஸ்ல அதிகமாயிருக்கு. பீஸா சாப்பிடுறது, பர்கர் சாப்பிடுறது, எப்பயும் கூல் ட்ரிங்க் சாப்பிடுறது, எப்பயுமே என்ன ஃபங்க்ஷன் ஆனாலும் உடனே பிரியாணியை சாப்பிடுறது, ஸ்வீட் சாப்பிடுறது, சாக்லேட் ஐஸ்கிரீம் ஸ்வீட், இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நம்மளுடைய தேவைக்கு மீறிதான் நம்ம எல்லாருமே சாப்பிடுறோம். அவங்க ரிச்சோ போறோம், யாரா இருந்தாலும் பர்த்டேனா ஒரு கேக்க வைத்துவோம், ஒரு ஸ்வீட்டை சாப்பிடுவோம், கொக்கோ கோலா வாங்குவோம், இதெல்லாம் வந்து எல்லா பக்கமுமே இருக்கு. அதனால தேவையை மீறி சாப்பிடுறது, தேவைக்கு கம்மியா எக்ஸசைஸ் பண்றது, இது ரெண்டும் இருக்கிறதுனால ஃபேட்டி லிவர் டிசீஸ்ங்கிறது அதிகமாயிட்டே போகுது. சோ முதல் காரணம் ஆல்கஹால் லிவர் டிசீஸ் சொன்னேன், ரெண்டாவது ஃபேட்டி லிவர் டிசீஸ். மூணாவது காரணம் பார்க்கும்போது வைரஸ் கிருமிகள்னால வரக்கூடிய லிவர் வியாதிகள் உண்டு. அதுல வைரஸ் கிருமிகள்ல பல வகை இருக்கு. ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, இந்த மாதிரி நிறைய வைரஸ் கிருமிகள்னால வரக்கூடிய லிவர் வியாதிங்கிறது மூணாவது. நாலாவது அஞ்சாவது நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் அன்காமன். இந்த மூணு கேட்டகரியில வரக்கூடிய கல்லீரல் வியாதிகள்னா ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு.
3: சில இடங்கள்ல சில மனிதர்கள் மறைந்து மறைந்து மது அருந்துறதுக்கே தயங்கி அருந்துவாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அது வந்து பிரதானமா எல்லா இடங்களையும் நம்மளால வெளிப்படையா பார்க்க முடியுது அப்படிங்கிற ஒரு தகவல் சொன்னீங்க. ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்.
4: ஆமா, வருத்தப்படக்கூடிய விஷயம் தான். ஏன்னா அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப சிக்கா இருந்து நம்ம கண்ணு முன்னாடி மோசமாகறத பார்க்கும் போது அந்த ஃபேமிலியை பார்க்கறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. யங் பேஷண்ட்ஸ் எல்லாம் 30 வயசு 35 வயசு ரொம்ப மோசமான கல்லீரல் வியாதியில வர்றாங்க. பார்த்தா ட்ரிங்க்ஸ் தான் ஒன்லி ரீசன். அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் வர்றாங்க, நம்பர் அதிகமாயிட்டே போகுது. எவ்வளவுதான் அவேர்னஸ் நீங்க கிரியேட் பண்ண பண்ணாலும் அந்த நம்பர் மட்டும்

0: குறைக்கவே முடியல. அது ப்ராபப்ளி ஆக்சஸ் டு ஆல்கஹால் அவ்வளவு ஈஸியா இருக்குது, ஆஸ்து கம்மியா இருக்குது, ஈஸி என்ஜாய்மெண்டா இருக்குது, அதனால அது ரொம்ப அதிகமா இருக்குங்கிறது டெஃபினட்டா வருத்தத்துக்குரிய விஷயம் தான்.
1: பொதுவாக வரக்கூடிய கல்லீரல் நோய்களை ரெண்டு வகைகளா நீங்க பிரிச்சீங்க. ஒன்னு பரவும் நோய்கள், பரவாத நோய்கள். இந்த பரவாத நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுலதான் இந்த மதுவும் இந்த நான் ஃபேட்டி ஆல்கஹாலிக் டிசீஸ். இப்ப மது அப்படிங்கிறது வந்து நம்ம தயக்கம் இல்லாம நம்ம அதை அருந்த போய் தான் அது தயக்கம் இல்லாம இந்த நோய்கள் நமக்கு வந்துருது அப்படிதானே டாக்டர்?
0: ஆமா, அது அளவுக்கு மீறுது. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க அதான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து வருஷத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு எடுப்பாங்க, பயந்து எடுப்பாங்க, ஃபேமிலிக்கு தெரியாம எடுப்பாங்க. இப்ப வாரத்துல ஒரு நாள் எடுக்கிறவங்க, வாரத்துல ரெண்டு மூணு நாள் எடுக்கிறவங்க, என்ன ஃபங்க்ஷன்னால எடுக்கிறவங்க, கல்யாணமா ட்ரிங்க்ஸ், என்கேஜ்மெண்டா ட்ரிங்க்ஸ், ஒரு பாஸா ஒரு சம்பளம், ஃபர்ஸ்ட் சம்பளமா ட்ரிங்க்ஸ், இது வந்து நம்மளுடைய கலாச்சாரத்துல சேர்ந்துருச்சு. மதுவுனால வரக்கூடிய வியாதிகள் அதிகமாகுதுங்கிறது நம்மளால மறுக்கவே முடியாது.
1: பொதுவா சந்தோஷத்தோட வெளிப்பாடா நம்ம வந்து இனிப்புகளை மற்றவர்களுக்கு வழங்கி நம்மளோட மனதையும் மற்றவங்களோட மனதையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனால் சோசியல் ட்ரிங்கரா இருந்த அடிக்ஷன் அப்படிங்கிற லெவலுக்கு போகிறதுனாலதான் இந்த நோய்களோட எண்ணிக்கை ரொம்ப வெகுமா அதிகமாகுது அப்படின்னு. ஒவ்வொரு நோய்க்கும் அது வெளிப்படுத்தக்கூடிய குறி குணங்கள்னு சொல்லக்கூடிய சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் கண்டிப்பா அதுக்குன்னு தனிப்பட்ட முறையில நமக்கு அதோட வெளிப்பாடுகளை உடல் நமக்கு காமிக்கும். எந்த மாதிரியான அறிகுறிகளை கல்லீரல் நோய்கள், இதுதான் கல்லீரல் நோய் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல அளவுல குறி குணங்கள் என்ன நமக்கு வெளியில தெரியலாம்?
0: மஞ்சள் காமாலைங்கிறது கல்லீரல் வியாதியுடைய ஒரு மிக மிக முக்கியமான வெளிப்பாடு. சோ மஞ்சள் காமாலை ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்குன்னா அவங்க கல்லீரல் வியாதி இருக்குன்னு நம்ம எடுத்துக்குவோம். அது என்ன வகையான கல்லீரல் வியாதிங்கிறத தேடி கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். மஞ்சள் காமாலைங்கிறது மிக மிக முக்கியமான வெளிப்பாடு. பொதுவா இந்த ஆல்கஹால் லிவர் டிசீஸ்லயும் சரி, ஃபேட்டி லிவர் டிசீஸ்லயும் சரி, ரொம்ப அட்வான்ஸ்ட் ஸ்டேஜ்ல தான் வெளியில தெரியுது. சோ இயர்லி ஸ்டேஜ்ல வந்து கல்லீரல் தன்னைத்தானே சமாளிச்சுக்கிட்டே இருக்குது. வெளியில தெரியாதபடிக்கு அது வந்து தனக்கு வர்ற தாக்கங்களை அது சமாளிச்சுக்கிட்டே இருக்கு. பெருசா தொந்தரவுகளை வெளி தெரியாம சமாளிச்சு வச்சுக்குது. அதனால மேஜர் தொந்தரவுகள் இல்லாம இருக்கும் இயர்லி ஸ்டேஜ்ல. மேபி கொஞ்சம் டயர்ட்னஸ், வீக்னஸ், முன்னாடி அளவுக்கு என்னால சாப்பிட முடியல அப்படின்னு இருக்கிறது, அந்த மாதிரி மைனர் தொந்தரவுகள் தான் இயர்லி ஸ்டேஜ்ல இருக்கு.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கல்லீரல் சார்ந்த நோய்கள் பற்றி விளக்கம் அளித்தார் கல்லீரல் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் PL அழகமை அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை மணி 7:25 கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: நேரம் காலை 7:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இன்று ஒரு தகவல் கேட்கலாம். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன்.
4: ஒரு நண்பர், அவருக்கு சோதிடத்தில் நம்பிக்கை அதிகம், அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருப்பார். இப்போ எனக்கு நேரம் சரியாக இல்லை, சனி மாறினா எல்லாம் சரியாக போடும்பார். சனியை கண்டு பயப்படாதீங்க சார் அப்படின்னார் இன்னொருத்தர். அது எப்படிங்க பயப்படாமல் இருக்க முடியும்னார். சனியால் ஏற்படுற இடைஞ்சலை விட சனி பற்றிய பயத்தினால் ஏற்படுற இடைஞ்சல் தான் அதிகம்னார். அவர் ஒரு மாதிரியாக இவரை பார்க்க ஆரம்பித்தார். அது சம்பந்தமாக ஏற்கனவே கேள்விப்பட்ட ஒரு கதையை அவர் சொல்ல ஆரம்பித்தார். அது என்ன கதைன்னா, கைலாயத்தில் இருக்கிற பரமசிவனை பார்க்குறதுக்காக பக்த கோடிகள் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்களாம். அவங்கெல்லாம் அங்கே வசதியாக தங்கிறதுக்கு ஒரு மண்டபம் கூட இல்லை. காற்று மழை வெயிலில் கஷ்டப்பட்டாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்தது. உடனே பார்வதி இதை கவனித்தாங்களாம். சரி, அவரை தேடி வர்றவங்களுக்கு நிழலாக பாதுகாப்பாக ஒரு மண்டபம் கட்டலாம் அப்படின்னு அதை கட்டி முடித்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு சோதிடர் வந்திருக்கார். அவர் மண்டபத்தை பார்த்தார். அப்புறம் சொன்னார், அம்மா நீங்கள் வந்து மண்டபம் கட்டின நேரம் சரியில்லை, சீக்கிரமே சனி வந்து உட்கார போகிறார், உடனே இந்த மண்டபம் இடிஞ்சு விழப்போகுது அப்படின்னாராம். இதை கேட்டதும் பார்வதிக்கு கோபம் வந்துட்டுது. நேராக பரமசிவன்கிட்ட போனார். போனாங்க இந்த அம்மா. என்னங்க இதை கேட்டிங்களா அப்படின்னாங்களாம். என்ன ஆச்சுன்னார் அவர். நான் கட்டியிருக்கிற மண்டபத்தில் சனி வந்து உட்கார போகிறாராம், மண்டபம் இடிஞ்சு விழப்போகுதான் ஜோசியர் சொல்கிறார், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாங்களாம். நான் கட்டின மண்டபத்தை சனி வந்து இடிக்கிறதுனா நம்ம கௌரவம் என்ன ஆகிறது? என்னை விட சனி பெரிய ஆளா? அதுக்கப்புறம் நம்மால் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா அப்படின்னாங்களாம். எதுக்காக பயப்படணும் அப்படின்னார். நீ சொல்கிறது நியாயம்தான், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னாராம். நீங்கள் இப்போவே புறப்பட்டு நேராக சனிக்கிட்ட போங்க, நீ இங்கே வரக்கூடாது, மண்டபம் இடியக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னாங்களாம். பரமசிவன் யோசனை பண்ண ஆரம்பித்தார். இதை பார் தேவி, சனிக்கு சகல சக்திகளையும் நாமளே கொடுத்துட்டு இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறது நியாயமில்லை. அதே நேரத்தில் மண்டபம் இடிஞ்சால் உன்னுடைய கௌரவம் பாதிக்கப்படுங்கிறது நியாயம்தான். ஒன்று பண்ணுவோம், நான் நேராக சனிக்கிட்ட போகிறேன், நீ இங்கே வர வேண்டாம்னு சொல்லி பார்க்குறேன்,

சரின்னு ஒத்துக்கிட்டா பரவாயில்ல, முடியலன்னு சொல்லிட்டா நான் அங்கே இருந்தபடியே என் உடுக்கையை ஆட்டி சத்தம் கொடுக்குறேன். அதை வச்சு நீ வந்து விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு சனி இங்கே வர்றதுக்குள்ளே மண்டபத்தை நீயே இடித்து தள்ளிவிடு. யாராவது கேட்டால் ஏற்கனவே கட்டியிருக்கிற அமைப்பு பிடிக்கல, புதுப்பிச்சு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிடு. சனி வந்து இடித்தா தானே கௌரவ குறைச்சல், அதுக்கு முன்னாடி நீயே இடிச்சுடு, உன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கோ அப்படின்னாராம். சரி அப்படியே செய்வோம் நாங்களாம். இவங்க பரமசிவன் புறப்பட்டு போனார், சனீஸ்வரனை பார்த்தார், விவரத்தை சொன்னார். சனீஸ்வரன் அதை கேட்ட உடனே, இவ்வளவு தூரம் நீங்களே வந்து கேட்டுக்கிட்ட பிறகும் நான் மீறி அங்கே வருவேனா, மண்டபத்தை இடிக்கிறதுல எனக்கும் விருப்பம் கிடையாது, அதனால் இதுக்கு பிரதிபலனாக நீங்கள் ஒரு காரியம் பண்ணணுமே அப்படின்னு கேட்டுக்கிட்டாராம் சனீஸ்வரன். என்ன செய்யணும் சொல்லுன்னார் ஈஸ்வரன். ஒரே ஒரு தடவை உங்கள் ஆனந்த தாண்டவத்தை நான் பார்க்கணும், அதுதான் என் ஆசை அப்படின்னாராம். அவ்வளவு தானே, இது ஆடுறோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆட ஆரம்பித்தார். அப்படி ஆடும்பொழுது அவர் கையில் இருந்த உடுக்கை இயல்பாகவே அசைய ஆரம்பிச்சிது, அந்த சத்தம் பார்வதி காதில் விழுந்தது, அவ்வளவுதான். சரி சனி சம்மதிக்கலை போல இருக்குது அப்படின்னு

0: பார்த்திக்கோ அப்படின்னாராம். சரி அப்படியே செய்வோம் நாங்களாம். இவங்க பரமசிவன் புறப்பட்டு போனார், சனீஸ்வரனை பார்த்தார், விவரத்தை சொன்னார். சனீஸ்வரன் அதை கேட்ட உடனே, இவ்வளவு தூரம் நீங்களே வந்து கேட்டுக்கிட்ட பிறகும் நான் மீறி அங்கே வருவேன்னா மண்டபத்தை இடிக்கிறதுல எனக்கும் விருப்பம் கிடையாது, அதனால் இதுக்கு பிரதிபலனாக நீங்கள் ஒரு காரியம் பண்ணணுமே அப்படின்னு கேட்டுக்கிட்டாராம் சனீஸ்வரன். என்ன செய்யணும் சொல்லுன்னார் ஈஸ்வரன். ஒரே ஒரு தடவை உங்கள் ஆனந்த தாண்டவத்தை நான் பார்க்கணும், அதுதான் என் ஆசை அப்படின்னாராம். அவ்வளவு தானே, இதை ஆடுறோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆட ஆரம்பித்தார். அப்படி ஆடும்பொழுது அவர் கையில் இருந்த உடுக்கு இயல்பாகவே அசைய ஆரம்பிச்சுது. அந்த சத்தம் பார்வதி காதில் விழுந்தது. அவ்வளவுதான், சரி சனி சம்மதிக்கலை போல இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவன் வந்து இடிக்கிறது உள்ள நாமளே இடிச்சிருவோம்னு சொல்லி மண்டபத்தை இடித்து தள்ளிவிட்டு உட்காந்துருக்குறாங்க. பரமேஸ்வரன் வந்து பார்க்குறாரு, மண்டபம் இடிஞ்சு கிடக்கு. அப்புறம்தான் விவரம் புரிஞ்சுதான். இப்படி ஒரு கதை உண்டு, அதாவது யாராக இருந்தாலும் எச்சரிக்கை அவசியம் அப்படிங்கிறத இதிலேருந்து நாம் புரிஞ்சுக்கலாம். நம்ம ஆசாமி ஒருத்தர் வீடு கட்டினான், அப்புறம் ஜோசியம் பார்த்தான். ஜோசியர் சொன்னார், நீ வீடு கட்டின நேரம் சரியில்லை, கிரகப்படி பார்த்தா இந்த மாதம் 10ஆம் தேதி சனி வந்து உட்கார போகிறார் அந்த வீட்டில் அப்படின்னார். 10ஆம் தேதி தானே நான் அங்கே குடி போகலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இவன், அதைத்தான் நானும் சொல்கிறேன் அப்படின்னாராம் அவர்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் நேரம் இப்பொழுது 7:35. மதுரை தென்றல் திரை இசை கேட்கலாம். முதலில் ஒலிக்க இருப்பது மகாபிரபு திரைப்பட பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேரம் இப்பொழுது 7:48. ஒலித்துக் கொண்டிருக்கும் மதுரத்தென்றல் திரை இசையில் இனி கேட்கலாம் கலைஞன் திரைப்பட பாடலை.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுர தென்றல் திரை இசை. மீண்டும் மதுர தென்றல் திரை இசை இன்று காலை மணி 8:02-8:30 கேட்டு மகிழலாம்.
1: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு.

0: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலில் மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிகிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்கள் விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
1: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

0: வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டல் கோரிக்கை விடுத்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு செயற்கை நுண்ணறிவை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் இலவச வேட்டை சேலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த ஈரான் உயர் தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரேட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னைன் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் சென்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரேலியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்திய இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டனில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:15.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். காலை உணவு எப்படி நாள் முழுக்க புத்துணர்ச்சி தருதோ அதே மாதிரி நல்ல பாட்டு பாடல்கள் ஒரு செயலின் நல்ல தொடக்கமாக அமையுங்க. நேர்கள் இணைந்திருப்பது மதுரை தென்றல். ஒரு நாளின் நல்ல தொடக்கமாக வரும் முதல் பாடல் படையப்பா திரைப்படத்தில் இருந்து வருகிறது.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி வழியாக மதுரை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பிரியாணி திரைப்படத்திலிருந்து. யுவன் சங்கர் ராஜா, ஜி வி பிரகாஷ், டி இமான், விஜய் ஆண்டனி மற்றும் தமன் எஸ் குரல்களில்.

0: கடிச்சு பார்க்கலாம் எதிர் நீச்சல்.
1: ஒலித்தது மதுரை தென்றல் நிகழ்ச்சி. அடுத்து வருவது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

மதுரம் போல் இனிக்கும் இனிய பாடல்களுடன் வலம் வருகிறது மதுரத் தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் திருமணம் என்னும் நிக்கா திரைப்படத்திலிருந்து சதா பிரீத்தி மற்றும் சின்மயி குரல்களில்

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பே.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
3: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
4: ஏங்க, செல்போன் வந்தேன்னா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
0: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
1: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்னு பேசுப்பா.
2: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: காலை 8:41. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் காற்றலைகளில் வளம் வரும் மதுரத்தென்றலின் அடுத்த பாடல் தர்மதுரை திரைப்படத்திலிருந்து ராகுல் நம்பியார் மற்றும் சின்மயி குரல்களில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இன்று நேற்று நாளை. நேரம் காலை 8:50. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வத்திக்குச்சி திரைப்படத்திலிருந்து சுந்தர் நாராயண ராவ் குரலில்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் ஊரப்பாக்கம் எஸ் கார்த்திக் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். குடியாத்தம் பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில். பவன் உத்த நா ஹிருதயமுன என்ற தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். மோகனம் ராகம் ஆதி தாளம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து மரிவேற தி கெவரையராமா என்ற பட்னம் சுப்பிரமணியர் கீர்த்தனை லதாங்கி ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

நேரம் இப்பொழுது 9:22. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் ஊரப்பாக்கம் எஸ் கார்த்திக் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். குடியாத்தம் பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில். இனி ஓடோடி வந்தேன் கண்ணா என்ற அம்புஜம் கிருஷ்ணா பாடல், தர்மவதி ராகம் ஆதி தாளம்.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு, செயற்கை நுண்ணறிவை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மாநில அளவில் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கான விருதுகளை அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று காலை வழங்குகிறார். மேலும் இந்நிகழ்வில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்படுகின்றன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவிக்க அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறை அருகே இன்று அதிகாலை 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்தில் 23 பேர் காயமடைந்தனர். அதில் 6 பேர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் யாத்ரீகர்கள் ஜம்மு காஷ்மீரின் பகல்கா மற்றும் பல்தல் மார்க்கமாக இன்று காலை புறப்பட்டுச் சென்றனர். சென்னையில் ஆவரண தங்கத்தின் விலை 1200 ரூபாய் உயர்ந்து 1,09,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த ஈரான் உயர் தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரேட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னேன் இன்று தெஹ்ரான் புறப்பட செல்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டனில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. சைக்கிளிங் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இந்திய வீரர்களை ஊக்கப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷனா நிதின் கட்சே கூறியுள்ளார். செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: நேரம் காலை 10:02, ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸில். இனி கேட்கலாம் எனக்கு பிடித்த பாடல். முதலாவதாக, எந்த உறவும் அழகுதாங்க, அதில் முக்கியமாக நட்புங்கிற உறவுக்காக எதையும் செய்யலாம். வாங்க முதல் பாடலாக கேட்கலாம், காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் குரலின்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், விஜய் யேசுதாஸ், இளையராஜா குரல்களில்.
1: பா சனி சனித பனித மர

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
1: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு.

0: தூதுவலை, இப்படி எல்லா வகையான சூப்பு நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
2: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
0: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
0: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
2: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நேரம் காலை 10:15. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து உதித் நாராயணன் குரலில்.

ஒழித்து கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சரோஜா திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரண், நவீன் மற்றும் ராகுல் நம்பியார் குரல்களில்.

நேரம் காலை 10:25. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1869 கிலோஹெட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பாண்டவர் பூமி திரைப்படத்திலிருந்து யுகேந்திரன் மற்றும் சித்ரா சிவராமன் குரல்களில்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஒலித்த பாடல் நண்பன் திரைப்படத்திலிருந்து. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கோ படத்திலிருந்து திப்பு, கிறிஸ் ஹரிச்சரன் மற்றும் சயோனா

ஒலித்த பாடல் நண்பன் திரைப்படத்திலிருந்து. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கோ படத்திலிருந்து திப்பு, கிறிஸ் ஹரிச்சரன் மற்றும் சயோனா பிலிப் அவர்களின் குரல்களில்.

நேரம் காலை 10:40. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தில் படத்திலிருந்து திப்பு மற்றும் கே.எஸ். சித்ரா குரல்களில்.

0: என்னே மணி என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அலை வீச போகுது. ஒன்னு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

நேரம் காலை 10:47. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து விஜய் யேசுதாஸ், கே ஜி ரஞ்சித் மற்றும் ஸ்வேதா மோகன் குரல்களில் கேட்கலாம்.

0: ഫില്ലറിങ്ങാണ്.
1: நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக உள்ளம் கேட்குமே திரைப்படத்திலிருந்து பிராங்கோ குரலில். Oh, yeah.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி.
1: அப்பா அப்பா, டிராபிக் சிக்னல் மாற போகுதுப்பா, பேமா போயிடுப்பா.
2: பொறுமா பைய போவோம்.
1: என்னப்பா நீ, கோர்ட்டுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்ட, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தினாதானே சிக்னல் கிடைச்ச உடனே முன்னாடி ஓடிட முடியும். நம்ம
2: ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்தினாதான் ரோடு கிராஸ் பண்ற எல்லாரும் பயம் இல்லாம சிப்ரா கிராசிங்ல ரோடு கிராஸ் பண்ண முடியுமா? இந்த கோட்டை தாண்டி நம்ம போக கூடாது.
1: ரோட்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு சரி, அப்ப நமக்கு என்னப்பா பாதுகாப்பு?
2: டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டுனா சீட் பெல்ட் போடணும், வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமா இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
3: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். அடுத்து வருவது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

0: பத்து மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை கலாச்சார ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை மற்றும் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் இணைந்து நடத்தும் விழாவில் மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கான விருதுகளை இன்று சென்னையில் வழங்குகிறார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பாமணி கிராமத்தில் 9 பழங்கால சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று 1200 ரூபாய் உயர்ந்து 1,09,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா உள்ளிட்டோர் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 317 ரன் எடுத்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியந்தா தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி
3: இலக்கியம் பேசுவோம். புறநானூற்றில் பொன்மொழிகள். பங்கேற்பவர் முனைவர் ஈரா அனுராதா அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
4: எட்டு தொகை நூல்களுள் புறநானூறு வரலாற்று சிறப்புடையது. அறம், பொருள், வீடு ஆகிய மூன்றையும் பற்றிய பாடல்களை கொண்டது. இந்நூலில் உள்ள செய்யுட்களை பாடிய புலவர்கள் ஒரு நாட்டார் அல்லர், ஊர் ஊரார் அல்லர், தமிழகம் முழுமையிலும் வாழ்ந்தவராவார். இவருள் சேரர், சோழர், பாண்டியர், குறுநில மன்னர், அந்தனர், வேளாளர், பலவகை வணிகர், வீரர், அரச மாதேவியர், குறுநில மன்னர், மகளிர், கொல்லர் முதலிய பலவகை தொழிலாளர் என பலவகைப்பட்டோர் இடம்பெற்றுள்ளனர். சேர சோழ பாண்டிய நாடுகள், அவற்றின் தலைநகரங்கள், ஆறுகள், மலைகள், தமிழகத்தில் பேரரசர் சிற்றரசர் செய்த போர்கள், மன்னரது ஒழுக்கம், வீரச் செயல்கள், மரக்குடி மகளிர் செயல்கள், புலவர் அறிவுரைகள் என பல தரப்பட்ட செய்திகள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. அக்கால மக்கள் பயன்படுத்திய போர்க்கருவிகள், பலவகை நகைகள், நடைகள், உலோகங்கள், உணவுகள், ஊர்திகள், கட்டில்கள், கொடிகள், பாத்திரங்கள், மாலைகள், வாத்தியங்கள் முதலியவற்றின் பெயர்களை இந்நூலில் காணலாம். தெய்வங்களின் பெயர்கள், கோவில்களின் பெயர்கள், விலங்குகள், பறவைகள், மரங்கள் இவற்றின் பெயர்கள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. சங்ககால தமிழருடைய உழவு, கைத்தொழில், வாணிகம், பழக்க வழக்கங்கள் முதலியவற்றையும் இந்நூல் கூறுகின்றது. இது மட்டுமல்லாமல் தனி மனிதனுக்கான பல பொன்மொழிகள் புறநானூற்றில் உள்ளன. இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பொன்மொழிகள் என்ற தலைப்பில் நம்மோடு உரையாட வந்துள்ளார் முனைவர் இரா அனுராதா அவர்கள். முனைவர் இரா அனுராதா அவர்கள் 33 ஆண்டுகள் கல்வி பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார். சென்னை ராணிமேரி கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக உள்ளார். 100க்கும் மேற்பட்ட பன்னாட்டு, தேசிய, மாநில கருத்தரங்கங்களில் பங்கெடுத்துள்ளார். சங்க இலக்கியத்தில் அறக்கருத்துகள் என்ற நூலை வெளியிட்டுள்ளார். இது தவிர மொழிபெயர்ப்பு, நூல் தொகுப்பு என்று பல தளங்களில் இயங்குபவர்.

0: அவருடன் உரையாடலாம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: இன்று நாம் புறநானூற்றில் பொன்மொழிகள் அப்படின்ற தலைப்புல உங்ககிட்ட இருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலான் இருக்கோம்.
1: எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
0: முதல்ல புறநானூறு என்ற நூலோட அமைப்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: சங்க சமுதாயம் போர் வீரத்துக்கு மட்டுமே முதன்மை கொடுப்பதாய் இருந்திருந்தால், அதனை மட்டுமே போற்றுவதாக இருந்திருந்தால், அது ஒரு போர் வெறி சமுதாயமாக காட்சியளித்திருக்கும். ஆனால் பண்டைய தமிழ் சமுதாயம் அவ்வாறு திகழவில்லை. மனித சமுதாயம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பல நல்ல அறங்களை அது வலியுறுத்தியதுடன், மரம் இழுக்கா மான வீரத்திற்கும் முக்கிய இடத்தை கொடுத்துள்ளது. அதனால்தான் அச்சமுதாயம் 2000 ஆண்டுகளுக்கு பின்னரும் பலராலும் போற்றப்படுகின்ற ஒரு நல்ல சமுதாயமாக விளங்குகிறது. போரையும் காதலையும் இரண்டு கண்களாக கொண்டு வாழ்ந்த தமிழ் மக்கள் பெரும் பண்பாட்டு மதிப்புகளை உள்ளடக்கமாக கொண்டு வாழ்ந்திருக்கின்றனர். நாகரீகம் என்பது திருந்திய வாழ்க்கை, அஃது எல்லா பொருட்களையும் தமக்கே பயன்படுத்துவது. பண்பாடு என்பது திருந்திய ஒழுக்கம், அஃது எல்லா பொருள்களையும் தமக்கும் பிறருக்கும் பயன்படுத்துவது என்று எடுத்துக்கொள்ளலாம். உள்ளத்தின் செம்மை பண்பாகும். உள்ளத்துக்கு புறம்பான உணவு, உடை, உறையுள் ஆகியவற்றின் செம்மை நாகரீகம் என்று சொல்லலாம். ஆகவே இவற்றை அகநாகரீகம், புறநாகரீகம் என கொள்ளி பொருந்தும் என்று சொல்வார் பாவாணர். இழந்து போன இரு பாடல்கள் 267, 268 வாழ்த்து பாடல் தவிர 397 பாடல்களை உள்ளடக்கியது. இவற்றுள் 138 பாடல்கள் 3 பேரரசுகளை சார்ந்தும், 43 மன்னர்களையும், 141 பாடல்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளையும் ஆண்டு வந்த 48 கூர்நில மன்னர்களையும், 11 பாடல்கள் பெயர் தெரியாத சில வீரர்களையும் சிறப்பிக்க கூடியதாக அமைந்துள்ளது. புறநானூறு மொத்தம் 155 புலவர்களால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு நூல் என்று சொல்லலாம். இதில் 15 பேர் பெண்பார் புலவர்கள் ஆவார். 65 துறைகளுடன் 11 திணைகளில் 392 பாடல்கள் அமைந்துள்ளன. 5 பாடல்கள் திணை அறியாத பாடல்களாகவும் உள்ளது. உழிணை திணையை தவிர்த்து வெற்றி திணையில் 5 பாடல்களும், கரந்தையில் 12, நொச்சியில் 6, வஞ்சியில் 11, தும்பையில் 27, வாகையில் 80, காஞ்சியில் 31, பாடான் திணையில் 139 பாடல்களும், பொதுவியல் திணையில் 73, கைக்கலை திணையில் 3 பாடல்களும், பெருந்திணையில் 5 பாடல்களும் கொண்டு திணை தெரியாத 5 பாடல்களுடன் 397 பாடல்கள் புறநானூறு என்று கட்டமைத்துள்ளனர். உழிணை திணை 28 துறைகளை உடையது என்று புறப்பொருள் வெண்பா மாலை குறிப்பிடும். ஆயின் புறநானூற்று பாடல்களில் ஒன்றில் கூட உழிணை திணை இடம்பெறவில்லை என்பது இங்கு கவனிக்கத்தக்கது. 76, 77 பாடல்களில் உழிஞைப்பவர் என்ற சொல்லாட்சியை மட்டுமே நாம் காண முடிகிறது. இலக்கியங்களின் விரிவாக்கம் மனிதனுடைய வாழ்வில் இரண்டர கலக்க வேண்டும் என்பதே இலக்கியத்தின் நோக்கமாக அமைய முடியும். இலக்கியங்கள் சிறந்த அறிவுரைகளை கொண்டனவாக மட்டும் இருந்தால் போதாது, அவை வாழ்க்கையில் பின்பற்றி நடக்கக்கூடியனவாகவும் இருக்க வேண்டும். இல்லாவிடில் அந்த கொள்கைகளால் ஏதும் பயன் விளையாது. கொள்கை என்பது அதனை விரும்புகிறவர்கள், பின்பற்றுபவர்கள் கடைபிடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற இலக்கியத்தின் நோக்கம் என்பது சங்க இலக்கியத்தில் புறநானூற்றின் வழி வெளிப்பட்டு உள்ளது என்று சொல்லலாம்.
0: புறநானூறு நூல் அமைப்பு பத்தி அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி புறநானூறு நூல் அறம் பற்றி பேசுது. இதுல அறம் என்று நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விலங்குகளுக்கும் சில அறங்கள் இருக்கு, மனிதனுக்கும் அதற்கு மேலான பல அறங்கள் இருக்கு. அறம் என்பது எல்லாருக்கும் பொதுவானதுதானா, இல்ல மனிதனுக்கு மனிதன் வேறுபடுமா? இதை பத்தி புறநானூறு என்ன சொல்லுது?
1: அறம் என்பது ஒரு பொதுவான, ஒரு பரந்துபட்ட சொல். இது காலகட்டத்திற்கு ஏற்ப பொருளை விரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பரந்து விரிந்த சொல் என்று சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் அறமாக இருக்கக்கூடியது, விழுமியமாக இருக்கக்கூடியது, அடுத்து வரக்கூடிய ஒரு 15-20 ஆண்டுகளில் அதில் மாற்றம் அடைவதற்கான வாய்ப்பையும் உள்ளடக்கியதாகத்தான் இந்த சொல் பார்க்கப்படுகிறது. உதாரணமாக பார்க்க போனோம் என்றால், ஒரு சிறு சான்று, சங்க இலக்கியத்தில் புறநானூற்றில் சங்க இலக்கியங்களில் எல்லாம் கள் குடிப்பது என்பது ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது. அதே திருக்குறள் காலத்தில் கள்ளுண்ணாமை என்ற ஒரு அதிகாரம் வருகின்றது. இங்கு எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று பிறிதொரு காலத்தில் மறுக்கப்படுவதாகவும் இருப்பதை சொல்லலாம். அப்போ சங்க இலக்கியத்துல குறிப்பாக புறநானூற்றில் விழுமியம், அறம் அப்படின்னு சொன்னா, சமூகத்தினுடைய கட்டுப்பாடற்ற மனித வாழ்வில் மனிதனை சீரமைப்பதற்கான, ஒழுங்கமைப்பதற்கான கருத்தியல் வழியிலான சில வரன்முறைகளில் அச்சமூகமே வரையெடுத்து

0: இறுதிப்படுத்த வேண்டியுள்ளது.
1: இந்நெறிமுறைகள் மனித வாழ்வின் நீரோட்டத்தை தடைபடுத்தாமல் ஓர் ஒழுங்கு அமைப்பாக சீர்படுத்த முனைகின்றது. இச்சமுதாய சூழலில் வாழ்தலை சீர்மைப்படுத்துகிற, மேன்மைப்படுத்துகிற மனித உயர் பண்பு நெறிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பது இயல்பாகவே நிகழ்கின்றது. இந்நிலையில் இயல்பான நடவடிக்கைகளையும் கரடுமுரடான வாழ்க்கையில் மனிதனை மனிதனும் மனிதன் மற்ற உயிர்களையும் தன் உயிர் போல போற்றுவதற்கு உந்துதலாக அமைகின்ற உயர் பண்புகளை விழுமியம் என்று அடையாளப்படுத்தலாம். விழுமிய அப்படிங்கிற சொல்லுக்கு சிறந்த, உசித, மேன்மையான, அரிய, சீரிய என்ற பல பொருளை கழகத்தமிழ் அகராதி குறிப்பிடுகின்றது. இதன்படி பார்த்தோம்னா மேன்மையான வழிக்கு கொண்டு செல்லக்கூடிய சிறந்த வாழ்க்கை கூறுகள் உயர் பண்புகளாக பிரதிபலிக்கின்றன. இந்த பண்பு நெறிகள் தனி மனிதன், குடும்பம், சமுதாயம், அரசியல் என்ற பல்வேறு விதமான வளர்ச்சி நிலைகளை பெற்று முழுமை அடைகின்றன அப்படின்னு சொல்லலாம்.
2: தனி மனித அறம் குறித்து புறநானூர் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னீங்க. ஒழுக்கம், ஒழுக்கமும் அறமும் ஒன்றா இல்ல ஒழுக்கம்ன்றது என்ன அப்படின்றது புறநானூர் என்ன சொல்லுது?
1: ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பது வள்ளுவரின் வாக்கு. ஒருவரின் ஒழுக்க பண்பு அவனுக்கு மேன்மையையும் சிறப்பையும் தருவதால் ஒழுக்கத்தை உயிருக்கு மேலாக கருதி பாதுகாக்க வேண்டும் என்பது வள்ளுவரின் வாழ்நெறி கொள்கையாகும். இந்த ஒழுக்கம் தனி மனித வாழ்வில் கடைபிடிக்கும் பொழுது வாழ்வு இன்னும் மேம்பாடு அடையும். ஒரு ஆடவனின் உழைப்பும் முயற்சியும் சமூகத்தில் முக்கிய இடம் பெறுகின்றது. குடும்பமாக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும், நாடாக இருந்தாலும் ஆடவனின் உயரிய சிந்தனையால் வழிநடத்தப்படுவதால் சமூகத்தில் ஆடவனின் ஒழுக்கம் போற்றப்பட்டது. ஆடவர்கள் நல்லவர்களாகவும் ஒழுக்க உணர்வு உடையவர்களாகவும் ஒழுக்க வாழ்வை கடைபிடிப்பவர்களாகவும் உள்ள நாடே வளம் கொழிக்க கூடியதாகவும் உயர்த்தி பேசக்கூடியதாகவும் அமையும். இந்த ஒழுக்க நிலையின் மேன்மையை புறநானூற்றில் ஔவையார் சொல்வார். நாடா கொன்றோ, காடா கொன்றோ, அவலா கொன்றோ, மிசையா கொன்றோ, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனை என்று குறிப்பிடுகின்றார். நாடாக இருந்தாலும், காடாக இருந்தாலும், மேடாக இருந்தாலும், பள்ளமாக இருந்தாலும் அங்கு வழிநடத்தி செல்லும் ஆடவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் ஔவை. உயர்ந்த பண்பையும் ஒழுக்க நெறிகளையும் கொண்ட ஆடவனின் ஆளுமை திறன் பண்படாத சமூகமாக இருந்தாலும் பக்குவப்பட்ட சமூகமாக மாற்ற முடியும் என்பது அதனுடைய உட்கருத்தாகும். இங்கு ஆடவனுக்குரிய தனி மனித விழுமியங்கள் ஒழுக்கம் சமூகம் சார்ந்தவையாக சமூகத்தின் மேன்மைக்காக கையாளப்படுகின்றன என்று சொல்லலாம். சிறந்த பண்பு நெறிகளே மனிதர்களை நல்லவர்களாகவும் சமூக பொறுப்பாளர்களாகவும் அடையாளப்படுத்துகின்றது. மன்னர்களின் அரசாட்சியில் தவறு நேர்கின்ற போதும், தவறு ஏற்படக்கூடாது என எதிர்நோக்கும் போதும் சில ஒழுக்க பண்பு மன்னருக்கும் அறிவுறுத்தி வழிகாட்டப்பட்டன. அவர்களிடம் மனித மாண்புகளை உணர்த்தி உயர் பண்பு நெறிகளை மேம்படுத்தி அறிவுரை கூறுவது இயல்பாகவே இருந்தது. இந்த அற ஒழுக்கங்களே அரசனை செம்மையான வழியிலும் செங்கோன்மை தவறாமலும் கொண்டு சென்றது. மிகை உணவு கொள்ளாது, குறைந்த சினம் கொள்ளுதல், குறைவாக சொல்லி மிகுதியாக கேட்டல், கருணை உள்ளத்தோடு கொடையளித்தல், தாளிப்போடு கூடிய துவையலை உணவை பலருக்கும் பகிர்ந்து கொடுத்தல், எல்லோரோடும் பணிவு கொள்ளுதல் என இச்செயல்களே மன்னனினுடைய ஒழுக்க பண்புகளாக நெறிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிகழ்வில் குறை ஏற்படுமாற்றின் அவற்றை நெறிப்படுத்துவதில் புலவர்கள் முனைப்பாக இருந்தனர். அன்னோர் செல்வமும் மண்ணின் இல்லாது இன்னும் அற்று அதன் பண்பே, அதனால் நிச்சமும் ஒழுக்கமும் முட்டிலை பரிசில் நச்சவர் கையின் நிரப்பல் ஓம்புமதி என்று கூறுகின்றார் ஒரு புலவர். மன்னனுக்கு அறிவுரை கூறுகின்றார் வருணன் என்று சொல்லக்கூடிய புலவர். தந்து மாறன் என்று சொல்லக்கூடிய அரசனுக்கு சொல்றார், இந்த பண்பு நெறிகளை அறியாதவர்களின் செல்வம் நிலையாமையால் செல்வதோடு பொருளற்றதாகி போகும். அதனால் ஒழுக்க நிலை தவறாது உன்னிடம் பரிசு வேண்டி வருபவருக்கு குறைவில்லாது பரிசு பொருள் கொடுத்து காக்க வேண்டும் என்று மன்னனுக்கும் ஒழுக்கத்தை நெறிப்படுத்தும் பண்பினால் சமூகம் பெரும் பயனை பெறுகின்றது என்று சொல்லலாம். மன்னராட்சியில் மன்னனே மக்களின் உச்சம் என்பதனால் மன்னனின் ஒழுக்க நிலையும் சமுதாயத்திற்கு பயனாக சென்றடைகின்றது. எனவே தனி மனிதன் என்று பார்க்கும் பொழுது சாதாரண குடிமகனும் ஒன்றுதான், அரசனும் ஒன்றுதான் என்பதை நம்முடைய புறநானூறு சொல்வதாக இருக்கலாம்.
2: தனி மனித அறம் ஒழுக்கம் பத்தியெல்லாம் புறநானூறு என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னீங்க. அறம் தவிர புறநானூறு அரசியலும் பேசுகிறது. அரசியல் அப்படின்னா அரசன்

0: அந்த காலத்தில் அரசன் தான் வந்து அரசின் அச்சாணி போல் இருப்பதால் ஒரு அரசன் நீதி வழங்கும் பொழுது எந்த பக்கமும் சாராமல் நடுநிலையாக வந்து நீதி வழங்கணும். அதை நாம் வந்து ஒரு வார்த்தையால் குறிப்பிடுவோம், அது செங்கோன்மை. இந்த செங்கோன்மை குறித்து புறநானூர் என்ன சொல்லுது?
1: செங்கோன்மை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நற்பண்புடையவன் தீய பண்புடையவன் என்னும் கருதுகோள்கள் சூழ்நிலையால் உருவாக்கப்படுபவை. தற்காலிக தரநிலைகளை கண்டு மதிப்பிடும் மனப்போக்கு மன்னரிடம் இருந்தால் அவற்றை நீக்கி அறத்தின் வழியாக அவன் நடு நிலைமையோடு நீதி கூறுவதே மன்னர்களின் செங்கோன்மையாக கருதப்பட்டது. நான்குடன் மாண்டதாயினும் மாண்ட அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். அதனால் நமர் என கோல் கோடாது பிறர் என குணம் கொல்லாது என்று புறநானூறு குறிப்பிடுகின்றது. வலிமையான நான்கு படைகள் கொண்டு இருந்தாலும் அறநெறி வழியாக செயல்படுதலே நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க முடியும் என்று மருதன் இளநாகனார் சொல்வதாக இந்த ஒரு பாடல் இருக்கும். அதே போல் இன்னொரு பாடலையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அரசனானவன் முறையறிந்து வரிவாங்க வேண்டும், மக்களை கசக்கி பிழிந்து வரிவாங்குதல் தவறு என்பதையும் உணர்த்தக்கூடியதாக காய்நெல் அறுத்து கவளம் கொளினே என்று ஒரு பாடல் வரும். அதில் பல்வேறு ஏக்கர் கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தில் விளைநிலத்தில் விளைந்திருக்கக்கூடிய அந்த நெற்பயிரை அந்த தானியத்தை யானைக்கு உணவாக சமைத்து கொடுத்தால் பல நாட்கள் கொடுக்கலாம். அதே உணவாக சமைத்து கொடுக்காமல் யானையே அந்த விளைநிலத்திற்குள் அனுப்பிவிட்டால் அது வாயில் செல்வதை விட காலில் மிதிப்பட்டு வீணாவதுதான் அதிகமாகும் என்று சொல்லி மக்களுக்காகத்தான் மன்னனே தவிர மன்னனுக்காக மக்கள் இல்லை, மக்களினுடைய நலன் மட்டும்தான் அரசன் முதன்மையாக கொள்ள வேண்டும் என்பதையும் அரசனை நம்பி வாழ்ந்த புலவர்கள் ஆணித்தரமாக அரசனுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாடல்களையும் மக்களாட்சியில் மக்களின் குரலுக்கு மதிப்பு இருந்தது, மன்னராட்சியில் மக்களின் குரலுக்கு மக்களாட்சியில் மக்களின் குரலுக்கு மதிப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் மன்னராட்சியில் மக்களின் குரலுக்கு மதிப்பு இருந்தது, அதை கேட்டு அரசன் நடந்தான் என்றும் சொல்லலாம். இதே போல் இன்னொரு அரசன் கேட்பான் புலவரிடம், என்னுடைய புகழானது இன்னும் பல ஆண்டு காலம் நீடித்து நிற்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? நீர்வளத்தை பெருக்கு என்று சொல்கிறார். அப்போ நீரினுடைய அவசியத்தை புறநானூறு காலம் தொட்டு நாம் பார்த்து வருகிறோம். இந்த பாடல்களையெல்லாம் நாம் இன்னும் சற்று ஆழமாக அசோகர் மரங்களை நட்டார், குளம் வெட்டினார், குளம் வெட்டினார் என்று பார்த்தோமே ஒழிய அதற்கான காரண காரியங்களை போதிக்காததனாலோ என்னவோ தெரியவில்லை, இன்று நாம் நீரை நோக்கி அடுத்த போரே நீருக்காக என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் நீர்வளத்தையும் உணவையும் ஒழுக்கத்தோடு கொண்டு வந்து தனி மனிதன் சமுதாயம் அரசன் என்று ஒவ்வொருவரோடும் பின்னி புனைந்து அந்த சமுதாய மேம்பாட்டிற்காக ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாகத்தான் நம்முடைய இலக்கியங்கள் அமைந்திருக்கின்றன என்று சொல்லலாம்.
0: செங்கோன்மை குறித்து அருமையா சொன்னீங்க. அடுத்து மனிதன் தவறு செய்வதில் எந்த விதமான மாறுதலும் இருக்க முடியாது. மனிதன் தவறை செய்துவிட்டு பின்பு மன்னிப்பு கேட்பதுதான் மனிதனுடைய மாண்பு. நம்ம கூட சொல்லுவோம், மன்னிக்கிற மனுஷன் மன்னிக்கு தெரிஞ்ச கடவுள் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம சொல்லாடல்கள் வச்சிருக்கோம். அத்தகைய சூழ்நிலையில மன்னிக்கும் பண்பு பத்தி புறநானூற்றில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு?
1: மனித பண்புகளில் குறிப்பிடத்தக்கது மன்னிக்கும் பண்பு. பிறருடன் கலந்து பிறரின் துன்பங்களை தன்னுடையவை போல் பாவித்து துன்பத்தை பகிர்ந்து கொள்ளும் நேசப்பண்பு. முதலில் தன்னை நேசித்தல், தன்னை போன்ற இன்னொருவனை நேசித்தல், நம்மை போல உள்ள உயிரினங்களை நேசித்தல் என்ற நிலை வளர்ந்து நேசிப்பு விரிவடையும். தவறு நேர்கின்ற போது அதனை சரி செய்ய முயற்சிப்பதும் மனிதனின் உயர் பண்பாக கருத முடியும். இந்நிலை தாண்டி தனது வளர்நிலையில் தடை ஏற்படுத்துபவர்களையும் மன்னிக்கக்கூடிய உயர் பண்பையே மனித சமூகம் இன்றளவும் வேண்டி நிற்கின்றது. முகம் தெரியாத யாரோ ஒருவர் மீதும் இனம் தெரியாத ஏதோ ஒரு உயிரின் மீதும் செலுத்துகின்ற அன்பு நேசம் இவற்றை காட்டிலும் எதிரிகள் பகைவர்களை மன்னிக்கும் செயலை உயர் பண்பாக கருதப்படுகின்றது. தவறு செய்வது மனித இயல்பு, மன்னிப்பது மனித மாண்பு என்ற பொன்மொழியும் மன்னிக்கும் மனப்பக்குவத்தையே வளர்க்கின்றது. மன்னிக்கும் மனப்பக்குவம் எங்கு வலு பெறுகின்றதோ அங்கு தவறுகள் குறைந்து நேசிப்பு மேலோங்கும் என்பது திண்ணம். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்ற வள்ளுவரின் சங்ககால சமுதாயத்தின் உள்ளீடாகத்தான் இருக்க முடியும். பிழை செய்தவர்களை மன்னிக்கும் பண்பாக புறநானூற்றில் நின் யான் பிழைத்தது நோவாய் எனினும் நீ பிழைத்தாய் போல் நனி நானினையே என்று தாமப்பல் கண்ணனார் குறிப்பிடுகின்றார். நீ வெறுக்குமாறு நான் தவறு செய்தேன், சினம் கொள்ளாது தானே தவறு செய்தது போல் நாணம் கொண்டாய் என்னும் உயர்ந்த ஒழுக்க நெறியினாலேயே சங்க இலக்கிய

0: சமூகம் இன்றும் போற்றி பாடப்படுகின்றனர். இங்கு வள்ளுவரின் இன்னா செய்தவருக்கு கொடுக்கும் தண்டனை அவரை நாணும்படியாக நல்லது செய்தல் வேண்டும் என்ற கருத்து இங்கு உறுதிப்படுத்தப்படுகின்றது. ஆகையினால் தவறுகள் திருத்தப்பட்டு யானே பிழைத்தனன் சிறக்கனின் ஆயுள் என்று மனித மாண்பு வலுப்பெறுகின்றது. மன்னிக்கும் மாண்பாக இருக்கக்கூடிய அந்த தனி மனித கொள்கை சமூக வெளிப்பாடாக கட்டமைக்கப்பட்டு உயர் பண்பாக மாறி பெரும் பயனை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இலக்கியங்களின் நோக்கமாக இருந்திருக்கிறது.
1: அருமையா சொன்னீங்க மேடம். மன்னிக்கும் பண்பு பத்தி புறநானூர் என்ன சொல்லுது அப்படின்றத, அதே நேரத்துல மன்னிக்கும் பண்புக்கும் அடுத்து ஒருவர் செய்யும் நன்றியை நாம் மறக்காமல் இருக்க வேண்டும். அதை செய் நன்றி அறிதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா மனிதர்களிடையே இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, செய்த உதவியை உடனடியா மறந்துடுறதுதான். அது கூட சொல்லுவாங்க, உதவி செய்கிறவன் வந்து உயர்ந்த இடத்துல இருக்கும்போது தான் உதவியை பெறுறவன் அதை வந்து மதிப்பான் அப்படின்லாம் கூட சொல்றாங்க. ஸோ இது மாதிரி செய் நன்றி அறிதல் பத்தி புறநானூர் என்ன சொல்லுது?
0: தனி மனித பண்புகளில் சிறந்த மற்றொரு பண்பு நன்றி அறிதல். செய்யும் உதவிக்கு பிரதிபலனாக நன்றி என்ற உணர்வொழுக்கம் ஈடு செய்யப்படுகின்றது. செய் நன்றி என்னும் நன்றி மிக உயர்ந்ததாகவே கருதப்படுகின்றது. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு என்று குறள் கூறுகின்றது. மனித வாழ்வின் அடிப்படையானது உயிர். உயிர் தேவையின் மூலதனம் உணவு. குழந்தைக்கு உணவாக தாய்ப்பால் கொடுக்கப்படுகின்றது. தாய்ப்பால் கொடுக்க முடியாத நிலையில் அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்ற உதவுவது பசுவின் பாலாகும். தாயின் நிலையிலிருந்து தாயைப் போலவே தன்னை வளர்க்கும் பசுவும் தாய்க்கு ஒப்பாகும். ஒரு பெண் சமூக கட்டமைப்பில் தான் தாய்மை பெயற்றை அடைந்துவிட்டோம் என்றெண்ணும் போதெல்லாம் அவளின் மகிழ்ச்சி எல்லையில்லாமல் குதித்தோடும். வயிற்றில் கருதங்கி 10 மாதங்கள் சுமந்து பிள்ளை பெயற்றை கொடுக்கும் தாயை உயிர் கொடுக்கும் தெய்வமாக கருதுகின்றோம். சிந்திக்கும் தன்மை கொண்ட ஆறறிவு படித்த மனித குழந்தை அறிவை பயன்படுத்தாத சூழலில் அக்ஜினையாக அது இது என்று கையாள்கிறோம். இந்த குழந்தை சமூக கட்டமைப்பில் தன்னையும் உட்படுத்தி கொண்டு வளர வளர பல அனுபவங்களை பெறுகின்றது. அக்குழந்தைக்கு தனது பகுத்தறிவை பயன்படுத்த சமூகம் அவ்வப்போது வாய்ப்புகளை கொடுத்துக் கொண்டே வருகின்றது. சமூகத்தின் வழியாக கிடைக்கும் சிறு சிறு அனுபவங்களோடு தனது மூளையின் அணுக்கூறுகளை கொண்டு பகுத்தறிவோடு சிந்திக்க நேரிடும் போது இயல்பாக ஏற்படும் தடைகளை நீக்கியும் எதிர்நோக்கியுள்ள இருளை அகற்றி வழிகாட்டவும் தயாராக இருப்பவர் ஆசான் என்று சொல்லக்கூடிய அறிஞர். இருளை அகற்றும் கல்வி இல்லாமல் போனால் பார்வை தெளிவாக இருப்பினும் 2 கண்களும் புண்ணியன்றே உணரப்படும் என்பது வள்ளுவரினுடைய கல்விக் கொள்கை. எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் என்ற கருத்தும் இந்நிலையிலேயே முழுமை பெற்று நிற்கின்றது. மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற தொடர்களினால் உயிர் கொடுக்கும் மாதாவும் அறிவு கொடுக்கும் பிதாவும் இருவராலும் அறிமுகப்படுத்தப்பட்டு வாழ்வொழியை கொடுக்கும் குருவும் இறைத்தன்மை கொண்டவர்களே. இங்கு உயிர் கொடுக்கும் தாயின் வயிற்றில் உள்ள கருவை சிதைப்பவர்களுக்கும் தாயின் தன்மையை பெற்றுள்ள பசுவின் பால் காம்புகளை சிதைப்பவர்களுக்கும் கல்வி அறிவு கொடுத்து வாழ்வாதாரத்தை ஒளியேற்று வைக்கும் ஆசானை படித்து தீங்கு புரிந்தவர்களுக்கும் பெரும் பாவம் வந்து சேரும். இந்த பெரும் பாவங்களையும் இறைத்தன்மை கொண்ட மாதா, பிதா, குரு இவர்களின் மாண்பினால் நம்மை விடுவித்துக் கொள்ள வாய்ப்புண்டு. இதற்கும் மேலாக ஒருவர் செய்யும் நன்மைகளை மறப்பவர்களுக்கு மிக பெரிய பாவம் வந்து சேரும். இப்பாவத்தை ஏற்படுத்தி கொள்ளாதவர்களே உயர்வு கொண்ட மனிதர்கள் ஆவார். ஏனென்றால் இப்பெரும் பாவத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள எவ்வகையான வழிமுறையும் இல்லை என்பது சமூக நியதி. இந்த தனி மனித நியதைத்தான் புறநானூற்றில் ஆண்முலை அறுத்த அரணிலோருக்கும் மான் இழை மகளிர் கருச்சிதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் வழுவாய் மருங்கின் கழுவாயும் உள என்று பாடுகின்றார் ஆலந்தூர் கிழார். இதன் அடுத்த நிலையாக ஒருவர் செய்த நன்மையை உயிர் உள்ளவரை உணர்தல் அவசியம். இந்த ஒட்டுமொத்த உணர்வுகளின் பிரதிபலிப்பு தான் நன்றி என்னும் சொல். தினையளவு உதவிகள் செய்தாலும் பயன் தெரிந்தவர்கள் பனையளவு கொண்டு மகிழ்வார்கள். பிறர் செய்யும் உதவிகளை, பயன்களை, நன்மைகளை எந்த சூழலிலும் மறத்தல் கூடாது. இங்கு மறத்தல் என்பது கொன்றல் என்று பொருள் கொள்கின்றது. இந்த கருத்தை வலியுறுத்தக்கூடிய புறநானூற்று பாடல்தான் நிலம்புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உயிரியில் என்று குறிப்பிடுகின்றது. இந்த உயிர் உள்ளவரை, உணர்வு உள்ளவரை, உலகம் அழிந்து போகும் வரை செய்த உதவியை நினைத்து பார்க்க வேண்டும். உலகமே கீழ் மேலாக அழியுமாறு ஆயினும் ஒருவரின் நன்மையை மறக்கலாகாது என்றும் ஒருபடி மேலே சென்று குறிப்பிடுகின்றது. நன்மையின் உண்மையையும் ஆழத்தையும் கூறி தனி மனிதன் நன்றி அறிவு உடையவனாக, செய் நன்றி அறிதலை உடையவனாக, உணர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய புறநானூறு குறிப்பிடுகின்றது.
1: செய் நன்றி அறிதல், அதை பத்தி அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி புறநானூறு ஈகை மறுத்தல் பத்தியும் சொல்லுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: ஈகை என்பது பொருள் உள்ளவன் பொருள் இல்லாதவனுக்கு

0: கொடுக்கும் செயலாகும். ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்பது குறள் கருத்து. ஈகை வாழ்க்கையில் பெரும் இடத்தை வரையறுத்து நிற்கின்றது. இந்த ஈகை பிரதிபலன் பார்க்கும் தன்மையை கொண்டது கடன் என்றே சொல்லப்படும். வறியவருக்கு ஒன்று ஈவதே ஈகை என்கின்றது வள்ளுவம். வறியவரின் முகம் கண்டு ஈதல் வேண்டும், இம்முகன் காணும் அளவே ஈகையின் அளவுகோலாக இருக்க முடியும். இந்த ஈகை புறநானூற்றில் வாழ்க்கை பண்பாகவே கருதப்படுகின்றது. தன்னுடைய வறுமையை தீர்த்து கொள்ள பொருள் இருக்கும் புறவலரிடம் பொருள் பெற்று உயிர் வாழ்தல் இயல்பான செயலாகவே அமைகின்றது. இரவலர்களுக்கு பொருள் கொடுத்து தானும் இறப்பவராகிவிட்டால் இங்கே ஈகை என்ற நல்லறம் கெட்டுப்போய் விடுகின்றது. இப்போது இறந்து வாழும் தன்மை உடைத்தெறியப்படுகின்றது. இந்த கருத்தை புறநானூற்றில் என் கிழிந்த ஆடையை அகற்றி புத்தாடை அணிவித்து இவன் இறங்கத்தக்கவன் என்று எண்ணி கள்ளின் தெளிவுடன் இறைச்சி தந்து பசி போக்கி அவ் இரவிலேயே வேண்டுவன யாவும் கொடுத்து புறவலன் வறுமையாகிய கடலை கடக்கும் தெப்பமாக இருப்பதால் அந்நாளிலிருந்து பிறர்பார் சென்று இறப்பதை தவிர்த்தேன். எனவே உளத்தின் அளக்கும் மிளிர்ந்த தகையேன் நிறை குளப் புதல்வின் மகிழ்ந்தனன் ஆகி ஒரு நாள் இரவலர் வரையா வள்ளியோர் கடத்தலை ஞாயர் நெடுமொழி பயிற்றி தோன்றல் செல்லாது என் சிறு கிணைக்குரலே என்று ஈகை மறுப்பு செய்கின்றார் நன்னாகனார். இந்நிலையில்தான் ஈதல் என்பது இழிந்த செயல் என்னும் கருத்தோட்டம் உருவாகின்றது. ஈயன இரத்தல் இழிந்தன்று, அதன் எதிர் ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தன்று, கொள் எனக் கொடுத்தல் உயர்ந்தன்று, அதன் எதிர் கொள்ளேன் என்றல் அதனினும் உயர்ந்தன்று என்ற கருத்து ரீதியாக புதிய வடிவாக்கத்தை பெறுகிறது ஈகை. இதே கருத்தை வலியுறுத்திய வள்ளுவர் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலக இயற்றியான் என்று சொல்கின்றார். ஈயன இரத்தல் இழிந்தன்று, ஒருத்தருக்கு ஈயன இரத்தல் எனக்கு வேணும் உதவி செய் அப்படின்னு கேட்கறது இழிவானது, அதன் எதிர் ஈயேன் என்றால் அதனினும் இழிவானது, கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது அதை விட இழி. பார்த்ததுமே அவங்களுக்கு உதவி வேணும் போல இருக்கேன்னு தெரிஞ்சு கொடுப்பது உயர்வானது, அப்படி கொடுக்கறச்ச கூட வேண்டாம் என்று மறுப்பது அதை விட உயர்வானது என்று பேசக்கூடியதாக இருக்கிறது. கொடுக்கும் தன்மையில் முறையறிந்து கொடுத்தல் அவசியம். பசியென்று வந்தவனுக்கு யானையாக பரிசாக கொடுப்பதும் காலம் தாழ்த்தி பொருள் கொடுப்பதும் புறநானூற்றில் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட எண்ணம் வந்த பொழுதுதான் ஔவை தனக்கு பொருள் கொடுக்காமல் காலம் தாழ்த்திய போது அதியமானிடம் சொல்கிறார். அதியமானுடைய நட்பு அதன் பின்பாறு ஏற்பட்டது. முதன் முதலாக அதியமானை பார்க்க சென்ற பொழுது அதியமான் பரிசில் கொடுக்க காலம் தாழ்த்துகின்றான். ஔவையாருக்கு கோபம் வருது. வாயிலோனை சொல்றார், வாயிலோனே எத்திசை செலினும் அத்திசை சோறே, எனக்கு எங்க போனாலும் சோறு கிடைக்கும், இதை போய் அவன்கிட்ட சொல்லு அதியமான் கேட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சோ அப்படி செல்லும் பொழுது அதியமான் வேகமா வந்து சொல்றான், உன்னுடைய தமிழை கேட்பதற்காகத்தான் காலம் தாழ்த்தினேனே தவிர உன்னை அவமதிக்கல நானு அப்படின்னு சொல்றான். அப்போ எத்திசை செலினும் அத்திசை சோறு என்று காலம் தாழ்த்தி கொடுத்த பொருள் பெறாமல் கொள்ளேன் என்று சொல்லக்கூடிய பண்பும் ஔவை போன்ற புலவரிடம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பாத்திரம் அறிந்து பிச்சை போடு என்ற பழமொழியை பாத்திரம் அறிந்து பொருள் கொடுக்க வேண்டும் என்று தவறாக பொருள் கொள்ளப்படுகின்றது. பா கூட்டல் திறம், பாடுகின்ற திறமைக்கேற்ப பாடலின் தன்மைக்கேற்ப பிச்சை போடுதலே ஈகையின் தன்மையாகும். வறுமையை உண்டாக்குவதாலும் பெரும் புகழ் போற்றி பொருள் பெறுவதாலும் ஈகை இழிந்ததாக கருதப்பட்டது. எனவேதான் ஈயன் கிளவி இழிந்தோன் கூற்று என்று தொல்காப்பியம் அதற்கு இலக்கணம் வகுக்கின்றது. இழிந்தோன் கூற்றாகிய ஈதல் என்பது தனி மனித ஒழுக்க வீதியை வெளிப்படுத்தி நிற்கின்றது என்று சொல்லலாம்.
1: ஈகை மறுத்தல் குறித்து புறநானூர் என்ன சொல்லுது அப்படின்றத ரொம்ப விரிவாகவே சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பொன்மொழிகள் என்ற தலைப்பில் முனைவர் இரா அனுராதா அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இடைவெளிக்கு முன்னாடி பேசும்போது ஈகை மறுத்தல் குறித்து ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதே மாதிரி ஒருவருக்கு கருணை காட்டுவது, இரக்கம் காட்டுவது, இதை பற்றியும் புறநானூற்ற பல செய்திகள் இருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
1: வறுமையால் வாடி நிற்பவர் மீது கொள்ளும் அன்பு இரக்கம் என்று அடையாளப்படுத்த முடியும். இரக்கம் உள்ள மனிதரிடம் ஈகை குணம் நிறைவாக பொதிந்திருக்கும். இந்த இரக்க குணம்தான் மனிதன் இன்னொரு மனிதன் மீது அன்பு பாராட்டும், தோழமை உணர்வை ஏற்படுத்தும். இதற்கான உட்கூறாக அமைந்திருந்தது. அதியமானின் இரக்க உணர்வை பற்றி புறநானூற்றில் ஔவையார் பாடும்போது, புன்தலை பொருணன் அழியன்தான் என தன் உழை குறுகல் வேண்டி என் அரை முதுநீர் பாசி என்ன உடைகளைந்து திருமலர் அன்ன புதுமடி கொளி என்று தன்னை கண்டவுடன் அவள் இறங்கத்தக்கவள் என்று எண்ணி உடனே எனது அழுக்கேறிய ஆடை மாற்றி புத்தாடை அணிவித்து இரவலர் என்ற தன்மை மாற்றினார். அதியமா நெடுமா நஞ்சின் இரக்க குணம் போற்றத்தக்கது என்று பாராட்டுகின்றார். புத்தாடையுடன் உணவாக களிப்பை தருகின்ற கள்ளையும் ஊன் கலந்த உணவையும் அளித்து மகிழ்ந்தான் என்று போற்றி பாடும்போது அதியமான் என்ற ஒரு தனி மனிதனின் இரக்க பண்பு போற்றப்படுகின்றது. இந்த தனி மனித அறம் சமூகம் சார்ந்த பயன்களை பலரும் பெறுகின்றனர். உயர் பண்பான ஈகை எந்தவித புறத்தாக்குதல்களுக்கும் ஆட்படாமல் கருத்தியல் ரீதியாக மக்களின் வழியாக வெளிப்படுத்தும் போது அது சமூக விழுமியமாக மாறுதலை அடைகின்றது என்று சொல்லலாம். பகிர்ந்துண்ணும் பண்பு என்பது தமிழர்களுடைய வாழ்விலே மரபாக கடைபிடித்து வந்தனர். மன்னர்களிடம் புலவர்களின் உறவு மிகவும் நெருக்கமானதாக இருந்திருக்கின்றது. குறிப்பாக ஔவையின் வாழ்விற்கு அதியமான் செய்த ஈகை பேருதவியாக இருந்தது. அதனால் அதியமானின் ஈகை பண்பும் பகிர்ந்துண்ணும் பண்பும் புறநானூற்றில் காணப்படுகிறது. கள்ளையும் உணவையும் தனக்காக வைத்துக் கொள்ளாமல் பொருளின் தன்மைக்கேற்ப குறைவாக இருந்தாலும் என்னை தவிர்த்து உண்ணமாட்டான், நிறைவாக இருந்தால் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து உண்ணும் உயர்ந்த பண்பை கொண்டவன் அதியமான் என்று அவரிடம் உள்ள ஈகை பண்பையும் பகிர்ந்துண்ணும் பண்பையும் ஔவை பாடியிருப்பது ஈகையின் சிறப்பை எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கின்றது.
0: அடுத்து தவம் குறித்து புறநானூர் என்ன சொல்லுது? தவம் என்ற வார்த்தை எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது?
1: ஆடம்பர வாழ்க்கையில் மூழ்கி போன மன்னராட்சியில் அமைதியை நிலைநாட்ட பல ஒழுக்க நிலைகள் வரையறுக்கப்பட்டன. ஏன்னா நமக்கு எப்பவுமே ஒரே மாதிரியான வாழ்க்கை ஒரு சலிப்பை தட்டும். சோ அப்படி ஆடம்பர வாழ்க்கையில் மூழ்கி போன மன்னராட்சியில் அமைதியை நிலைநாட்ட பல ஒழுக்க நிலைகள் வரையறுக்கப்பட்டன. இந்த ஒழுக்க நெறிகள் மனித மனத்தை சீர் செய்யும் என்ற கருத்தோட்டத்தில் தனி மனிதன் மீது உயர் பண்பு நெறிகளை அச்சமுதாயம் அவனுக்கு சுமத்தியது. பெரும்பாலும் மக்களுக்கு சொல்லப்பட்ட நெறிகளை காட்டிலும் மன்னர்களுக்கும் புரவலர்களுக்கும் சொல்லப்பட்ட நெறிகளே அதிகமானதாகும். சங்க இலக்கியத்தை பொறுத்தவரை மக்களின் முழு வடிவம் மன்னனாவான். மன்னனின் அசைவுகளும் ஆசைகளும் மக்களின் உழைப்பாக இருந்திருக்கின்றன. ஒட்டுமொத்த மக்களையும் அவர்களின் வளர்நிலையில் ஒழுக்கத்தையும் வளர்க்க வேண்டுமெனில் மக்களின் உயிர் நாடியான மன்னனின் வாழ்நிலையை சரிபடுத்துதல் என்ற நிலைக்கு செல்ல வேண்டியிருந்தது. தனி மனித ஒழுக்கம் என்பது மன்னரை சார்ந்த கோட்பாட்டு நெறியாக இருந்தது. வாழ்வில் கிடைக்கும் பொருள்கள் அனைத்தும் நிலையாமை தன்மை கொண்டவை. பொருள் செல்வம், இளமை, யாக்கை இவை அனைத்தும் நிலையாமை தன்மை கொண்டவை. எனவே அற ஒழுக்கங்களினால் செய்யும் வினை பயன் சிறந்ததாக கருதப்படும் என்பதை உணர்ந்து புலவர்கள் நீதி கருத்துக்களை எடுத்துரைத்துள்ளனர். நிலையாமை தன்மை கொண்ட இந்த உலகில் உயிர் உள்ளவரையில் ஒழுக்கத்தின் மேன்மை கருதி அற வழியில் செல்ல முடியும் என்பது சங்க இலக்கிய காலத்தின் நிலையான கருத்தாக இருந்திருக்கலாம். செய்நீ நீ முன்னிய வினையே முன்னீர் வரைப்பகம் முழுதுடன் துறந்தே என்று

பதினானூற்றில் ஐயாதி சிறு வெண் தேரையார் என்னும் புலவரால் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் ஆடம்பரங்களோடு அனைத்து வளங்களையும் தமக்கே உரித்தாக கொண்டு வாழ்ந்து பெரும் பரப்பை உடைய மண்ணுலையின் தலைவன் என்று தன்னை அடையாளப்படுத்திய மன்னர்கள் கடல் அலைகளால் ஒதுக்கப்பட்ட மணலின் எண்ணிக்கைக்கு ஒப்பாவார்கள். இவர்கள் அனைவரும் உலக சுகத்தையும் இழந்து காட்டில் உள்ள சிறு இடத்தையே தரதாக்கிக் கொண்டு மாண்டார்கள். எனவே நீயும் வெறுமனே ஆசைகளின் ஆரவாரத்தோடு வாழ்ந்து மண்ணுக்கு இரையாகும் முன்பு அற வினைகளோடு கூடிய தவப்பயனை செய்வாயாக என்று சொல்கின்றார். தனி மனித அகவளத்தை செழுமைப்படுத்துவது தவம் என்று சொல்லலாம். இத்தவம் மனித வளத்தை மேம்படுத்துகிறது. மனித வளத்தையும் மானுட செழுமையையும் உண்டாக்கும் தவம் மேற்கொள்ள உலகப் பொருளை துறக்க வேண்டும் என்பது பொதுவான கருத்து. இங்கு துறந்து என்பது இழப்பது என்று பொருள் கொள்வமையானால் தவம் என்ற சொல் முழுமையடையாமல் போகும். துறந்து என்பதற்கு ஒதுக்குதல், தவிர்த்தல் என்ற சொல்லாடல்களை நாம் கையாளும் பொழுது துரத்தல்

0: மனித வளத்தை மேம்படுத்துகிறது. மனித வளத்தையும் மானுட செழுமையையும் உண்டாக்கும் தவம் மேற்கொள்ள உலகப் பொருளை துறக்க வேண்டும் என்பது பொதுவான கருத்து. இங்கு துறந்து என்பது இழப்பது என்று பொருள் கொள்வமையானால் தவம் என்ற சொல் முழுமையடையாமல் போகும். துறந்து என்பதற்கு ஒதுக்குதல், தவிர்த்தல் என்ற சொல்லாடல்களை நாம் கையாளும் பொழுது துரத்தல் என்பது இழப்பாக இருக்காது. நான் தள்ளி வைக்கிறேன், நான் ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு வேணான்னு சொல்றதை விட நான் ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது இழப்பாக தெரியாது. மேன்மையின் வெளிச்சம் என்று சொல்லலாம். துறவு நிலையை அடைதல் கூட அப்படித்தான். சொத்து, சுகம், மனைவி, மக்கள், பொருள், செல்வம், ஆசை என்ற பல்வேறு உறவுகளையும் துறந்து விடுபவன் துறவி. மேலே சொல்லப்பட்ட நிலையாமை தன்மை கொண்ட அனைத்துமே வாழ்க்கையின் இடையிட்ட மாயப் பொருள்கள். அதனை இழந்து விட்டோம் என்று சொல்ல முடியாது. இன்னும் மேலான, தூய்மையான, சிறந்த மனநிலையான ஒழுக்க நிலையை அடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற நிலையாமை தன்மை கொண்ட அனைத்தையும் தவிர்த்தல், ஒதுக்கி தள்ளுதலே தவம் என்று சொல்லக்கூடிய தூய நிலையை சென்றடைய முடியும் என்ற முடிவுக்கு நாம் வர முடியும். வீட்டில் உள்ள குப்பைகளை தினம் தினம் கூட்டி வெளியே தள்ளிவிடுவதைப் போல தற்காலிகமாக தேவையில்லாத துன்பங்களை உண்டாக்கக்கூடிய குப்பைகளை அகற்றுதலைப் போல நாம் நமக்கு தேவையானவற்றை வைத்துக்கொண்டு தேவையில்லாதவற்றையெல்லாம் அகற்றுதல் வேண்டும். இப்பொழுது பற்றற்ற வழிபாடு என்று சொல்லக்கூடிய தவமானது தூய்மை அடைந்து, மனம் தூய்மை அடைந்து வாழ்வு மேம்படும், புகழ் என்ற நிலைத்த தன்மையானது ஏற்படும். வாழ்நாளில் செய்யும் பொருள், பெரும் செயல், பிறருக்கு செய்யும் தானம் தன்னை மேம்படுத்தும் தவம் இங்கு குறிப்பிடத்தக்கது. உற்றநோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்று வள்ளுவம் வலியுறுத்தும் தவத்தை சங்ககாலமும் வலியுறுத்தியிருக்கின்றது. உற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊறு செய்யாமை. கோதமனார் என்னும் புலவர் பிறர் உரைக்கும் நற்கருத்துக்களை கொண்டு பகல் பொழுதிலும் இரவு பொழுதிலும் உரிய கடமைகளை செய்க என்று அறிவுறுத்துகின்றார். பிறர் கூறிய மொழி தெரியா ஞாயிற்று எல்லை ஆழ்வினைக்கு உதவி இறைவின் எல்லை வருவது நாடி உரைத்திசின் பெரும நன்றும் என்று அறிவுறுத்துகின்றார். பக்குடுக்கை நற்கனியார் முக்தி நிலை பற்றி கூறும் பொழுது இன்னாது அம்ம இவ்வுலகம் இனிய காண்ப இதன் இயல்புணர்ந்தோரே, உலக இயல்புகளை அறிந்தவர்கள் அறம் பொருள் இன்பம் தேடி இவையெல்லாம் முடிந்து முக்தி நிலையை தேடுவதே மனித வாழ்வின் தேவை என்று சொல்கின்றார். இன்னாது அம்ம இவ்வுலகம் இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தோரே, இன்ப துன்பங்களை கொண்ட நிலையற்ற இந்த உலகத்தில் நல்லறம் செய்யும் பணியாக முக்தியை அடைய வேண்டும் என்பது அறிவுறுத்தப்படுகின்றது. தூய மனத்தை கொள்ளும் முக்தி அடைவதையும் அதனால் அகவளத்தை பெருக்கும் தவத்தையும் தனி மனிதனுடைய உயர் பண்பினுடைய அடையாளமாக புலவர்கள் ஒழுக்கத்தின் கீழே கொண்டு வந்திருக்கிறார்கள், அல்லது ஒழுங்குபடுத்தி வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லலாம்.
1: அருமே சொன்னீங்க. தவம் அப்படின்னா என்ன, புறநானூர் தவ நிலையை பற்றி என்ன சொல்லுது அப்படின்றத சொன்னீங்க. அடுத்து சங்க இலக்கியத்துல தலைவிக்கு இரண்டு விதமான வாழ்வு உண்டு. ஒன்று களவு, இன்னொன்று கற்பு. களவுன்றது தலைவனும் தலைவியும் ஊராறு முன் மனம் செய்வதற்கு முன்போ இல்லை உடன்போக்கு நடப்பதற்கு முன்போ அவர்களுடைய தனிமையில சந்திச்சுக்கிறத நம்ம வந்து அவர்களை காதலை வளர்த்துக்கிறது களவு அப்படின்னு சொல்றோம். அதன்பின் மன வாழ்க்கையில் அவள் நுழையும் பொழுது அவனுடன் வந்து வாழ்வில் சேரும் பொழுது அவரது கற்பு நிலையை அடைந்து விட்டாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது இரண்டு வகை தலைவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கற்பு என்ற வார்த்தையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்துல சங்க இலக்கியத்தின்படி பார்த்தா தலைவனுக்கு கற்புன்ற அந்த ஒரு ஒழுக்க நெறி சொல்லல, தலைவிக்கு மட்டும்தான் ஒழுக்க நெறிகள் சொல்லப்படுது. அப்படின்ற பட்சத்துல புறநானூறு இந்த கற்புன்ற நிலையை பற்றி என்ன சொல்லுது?
0: கற்பு என்பது வாழ்வினுடைய ஒழுக்க நிலை, உண்மை தன்மையை கொண்டது. இதற்கான சொற்கள் மாற்றம் செய்யப்பட்டாலும் பொருள் ஆழம் கண்டுபிடிக்கப்பட்டாலும் கற்பு என்ற சொல்லின் முழுமை எப்போதும் ஒரே முகத்தை தான் கொண்டிருக்க முடியும். கற்பின் தன்மையை அறிய முல்லை பூவை உதாரணமாக சொல்வார்கள். முல்லை சான்ற கற்பின் என்று கலித்தொகை அடையாளப்படுத்துகிறது. நமது தேவைக்காகவும் சமூக மாற்றங்களுக்காகவும் கற்பு என்று சொல்லக்கூடிய மனத்திற்பத்தை மாறுகின்ற மதிப்பு என்று எண்ணி கால மாற்றங்களுக்குள் கற்பு என்பதின் பொருள் விளக்கம் சிதைந்து விடுகிறது. தலைவனுக்கு தலைவியை அவருடைய பெற்றோர்கள் உரிய சடங்குகளோடு திருமணம் புரிய கொடுப்பது என்று தொல்காப்பியம் கற்புக்கு இலக்கணம் வகுத்துள்ளது. கற்பெனப்படுவது கர்ணமோடு புணர கொடற்குறி மரபின் கிழவன் கிழத்தியை கொடைக்குறி மரபினோர் கொடுப்ப கொள்வதுவே என்று சொல்கின்றது. கற்பு என்னும் மனத்திற்பத்தை பண்டைய காலத்தில் மூன்று வகையாக பார்த்தார்கள். கணவன் இறந்த செய்தி கேட்டு உயிர் விடுதல் தலைக்கற்பு. இடைக்கற்பு என்பது கணவனுடன் தானும் உயிர் மடிதல். கணவனோடு உயிர் துறக்காது கைமை நோற்று வாழ்வது கடைக்கற்பு என்று வகைப்படுத்தியிருக்கிறார்கள். கற்பெனப்படுவது சொல் திரம்பாமை என்று நீதி இலக்கியங்கள் கற்பிற்கு இலக்கணம் வகிக்கின்றன. ஆக கற்பு என்பது வாய்மையுடன் மன உறுதி

0: உடன் இருக்கும் நல்ஒழுக்கம் என்று அடையாளப்படுத்த முடியும். சிலப்பதிகார நாயகி கற்புக்கரசி என்று போற்றப்பட்டதும் தன்னை விட்டு மாதிவிடும் கோவலன் சென்ற போதும் அவனே தன்னுடைய கணவன் என்ற மன உறுதிப்பாடும் கணவனை காணாத தேவந்தி குளம் சுற்றி இறைவனை வேண்ட கண்ணகி அழைக்கும் போது பீடன்று என்று சொல்லி தலைவன் மீது கொண்டுள்ள அன்பினை கண்ணகி உறுதிப்படுத்துகின்றாள். கணவனே கண்கண்ட தெய்வம், என் கணவனை விட்டு கொடுக்காத கடவுளை தொழக்கூடிய பண்பெல்லாம் உயர்ந்ததாகவோ பெருமையாகவோ கொள்ள முடியாது என்பதின் அடையாளமே பீடன்று என்ற சொல் என்று சொல்லலாம். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் அப்படின்னு சொல்வார் நம்முடைய வள்ளுவர். கற்பு நிலை என்று வந்தால் அதை இருகட்சிக்கும் பொதுவில் வைப்போம் அப்படின்னு சொல்வார் பாரதியார். அப்போ செயிர்தீர் கற்பின் சேயிழை கனவ என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்றது இரும்பிழர் தலையார் என்று புலவர் ஒரு பாடக்கூடிய பாண்டிய மன்னனை பற்றி பாடும் பொழுது செயிர்தீர் கற்பின் சேயிழை கனவ என்று சொல்கின்றார். குற்றம் இல்லாத தலை கற்பின் மாண்பை உடைய மங்கையின் கணவனே. அப்போ அங்க கூட ஆணுக்கான கற்பு சொல்லப்பட்டதாக தெரியப்படவில்லை. இப்படி தனி மனித ஒழுக்கத்தின் ஆழத்தை இலக்கியத்தின் வாயிலாக புரிந்து கொள்ள முடியும். வெயிலென முனியேன், பனியென மடியேன், கல்குயின்றன்ன என்னல்கூர் வழிமறை, நானலது இல்லா கற்பின் வாழ்நுதல் மெல்லியல் குறுமகள் உள்ளி. இங்கும் பாத்தீங்கன்னா அந்த தலைவியினுடைய கற்பு நெறிதான் சொல்லப்படுகின்றது. பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாக பெறின் அப்படின்னு சொல்வாங்க. புற தூண்டுதலால் வறுமை ஏழ்மை ஆகியவை பெண்ணின் மன உறுதியான அந்த கற்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கத்திற்கு இடையூறாக அமைந்து விடலாம் என்று சொல்லலாம். இப்படியாக பெண்ணினுடைய கற்பு என்று பார்க்கும் பொழுது புறநானூறு சொல்லக்கூடிய கற்பு என்று ஒரு பாடலை மீண்டும் நம்மால் சொல்ல முடியும். ஔவையார் பாடிய பாடல், எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று சொல்கின்றார். இன்று வரை நாம் எங்காவது ஏதாவது ஒரு தவறு ஏற்பட்டுவிட்டால் அந்த பழியை அந்த பெண்ணின் மீது போடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த பொண்ணு அந்த நேரத்துக்கு போனா, அந்த பொண்ணு என்ன ஆட போட்டிருந்தா, ஐயோ ஒரு பொண்ணு காதலிக்கிறாளா, குடும்ப மானமே போச்சு, இப்படி பெண் பக்கமே நாம் எல்லா குற்றங்களையும் குறைகளையும் கொண்டு சென்று அடுக்கி அடுக்கி அவர்களை மிகுந்த மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறோம். ஔவையார் அன்னைக்கே பாடிட்டார், எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனை. முடிந்து விட்டது. ஒரு நாட்டில் அல்லது ஒரு சமூகத்தில் ஒரு இடத்தில் ஆடவர்கள் எப்படி ஒழுக்கமானவர்களாக இருக்கிறார்களோ எப்படி இருக்கிறார்களோ அதை பொறுத்துத்தான் அந்த சமுதாயம் என்று கூறிவிடுகிறார். அப்பொழுது ஒரே ஒரு பாடல், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதன் என்று சொல்வதை போல் நாம் எந்த பாடலை எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனை என்று ஒரு பெண் பார் புலவர் பாடியுள்ளதை நாம் பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கின்றேன்.
1: சமுதாய கருத்தையும் அப்படியே சொல்லியிருக்கீங்க, வரவேற்கத்தக்க ஒரு கருத்து. நம்ம அடுத்தது புகழ் குறித்து புறநானூறு என்ன சொல்லுது?
0: மனிதன் இறந்து போன பின்பும் நிலைத்து நிற்பது புகழ் என்னும் பெரும் பேரது. வாழ்ந்த காலங்களில் செய்யும் நல்ல செயல்கள் நீண்ட காலம் வரை மக்கள் மனதில் நிலைக்கும் வண்ணமாக புகழோடு பேசப்படுகின்றன. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்று இல் என்பது வள்ளுவர் வாக்கு. அனைத்தும் வாய்ந்த பின்பும் நிலைத்து நிற்பது மாட்சிமை தன்மை கொண்ட புகழ் என்னும் நற்பேறு மட்டுமே. புறநானூற்றில் பொருளுக்காக மன்னனை புகழ்ந்து பாடுவது ஒரு நிலை. மன்னிடமுள்ள தவறான போக்குகளை எடுத்துரைப்பது அதனால்தான் புகழ் பெற்று மன்னன் மனதில் நீங்கா இடம்பெறுவது என்பது இன்னொரு நிலை. இந்நிலையின்படி இந்நிலைகளை தாண்டி தனக்கு உதவிகள் செய்து வறுமை போக்கிய மன்னன் புகழ் பெற வேண்டும் என்று எண்ணி அவனுக்கு அறிவுரை கூறுதல் என்ற நிலையும் உண்டு. இந்த மூன்றாம் நிலையே சமூக அக்கறையுடன் கூடிய தனி மனித மேம்பாட்டை உயர்த்த நினைப்பது. விழவின் கோடியர் நீர்மை போல முறை முறை ஆடுநர் கழியும் இவ்வுலகத்து கூடிய நகை புறனாக நின் சுற்றும் இசை புறனாக நீ ஓம்பிய பொருளே. பகை மன்னவர்கள் பலர் சில தொழில்கள் சிறந்தோங்கவும் வீரமும் வெற்றியும் கொண்டு வாழ்ந்த போதிலும் புகழ் என்னும் நற்பேரை பெற மன்னர்களுக்கு புலவர்களால் அறிவுறுத்தப்படுகிறது. இந்த பாடலின் வழியாக புகழை பெற வேண்டி முதுகண்ணன் சாத்தனார் சோழன் நலங்கிள்ளிக்கு அறிவுறுத்துகின்றார். விழா காலங்களில் இரவில் நடைபெற்ற

0: மனித விழுமியத்தில் குறிப்பிடத்தக்கது இன்னார் இன்ன செய்வது என்ற கடமை உணர்வு. கடமை உணர்வு சமூகத்தால் திணிக்கப்படுவதாகும். ஒரு பெண்ணின் கடன் பிள்ளை பேற்றை கொடுப்பது. பெண்ணின் முழுமை தாய்மை பேற்றிலேயே கிடைக்கின்றது. தாய்மையை அடையும் போதுதான் சமூகத்தால் பெண் என்ற நிலையை தாண்டி தாய் என்ற முன்னதத்தை அடைகின்றாள். ஒரு தாயின் கடமையாக புறநானூறு குறிப்பிடும் பொழுது ஈண்டு புறந்தருதல் என் தலை கடனே என்று பெண் குறிப்பிடுவதாக. சமூக தேவைக்கேற்றவாறு வளர்ந்துவிடும் பிள்ளை சான்றோன் என்ற தகுதி எப்படி அடைகின்றான் என்ற நிலையில் சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் அந்த தனி மனிதனானவன் கடமைப்பட்டவன் என்பதை உணர்த்துவதற்காக வேல்வடித்து கொடுத்தல் அவனுக்கான கொல்லருக்கு கடனே. வேல்வடிக்கும் தொழில் மட்டுமே இருந்ததா என்பதை காட்டிலும் போர் நிறைந்த சமுதாயத்தில் போர்க்கருவியின் தேவை அதிகமாக இருந்தது. வேல்வடித்து கொடுத்தல் கொல்லனுக்கு எப்படி கடமையாக தள்ளப்பட்டதோ அதே போன்றே ஒவ்வொரு தொழில் செய்பவருக்கும் ஒவ்வொரு கடமையானது சொல்லப்படுகின்றது. ஒரு நாட்டின் வாழ்வும் வீழ்வும் ஆட்சி திறனில் இருக்கின்றது. மக்களை காக்கும் முறை, ஆட்சி செய்யும் முறை முதலியவை அரசன் எத்தகைய தன்மை உடையவன் என்பதை காட்டிவிடும். அதனால் அரசன் சிறந்தவனாக இருந்தால் நாட்டிற்கு நலம் பயப்பதாகும். கொடைத்தன்மை மிக்கவனாக இருக்கின்ற போதும் எளியவர்களை ஆதரிக்கின்ற போதும் அரசனின் சிறப்புகள் பெரிதும் வெளிப்படுகின்றன. அரசியலை எவரும் அசட்டை செய்துவிட முடியாது. அதை மறந்துவிடவும் முடியாது. நாட்டின் உயிர் ஆட்சிதான். நாட்டுக்கு நலம் புரியும் திறமுள்ள அரசியல் வேண்டும். ஒழுங்கான ஆட்சி உள்ள நாடுதான் வளர்ச்சியில் உயர்ந்து நிற்கும். நாடு எவ்வளவு வளம் பெற்றதாக இருந்தாலும் நாட்டை நல்வழியில் நடத்தி செல்ல நல்ல தலைமை வேண்டும். சங்க காலத்திலும் அதற்கு முந்திய காலத்திலும் ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையின் உச்சமாக கருதப்பட்டவன் மன்னன் என்னும் அதிகார குறியீடாகும். பலதரப்பட்ட மக்களின் பஞ்சம், பட்டினி, பசி போன்ற கொடூர உணர்விலிருந்து காப்பாற்றும் பொறுப்பு மன்னனுக்குரியதாக இருந்தது. நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்ற மோசிக்கிறாரின் பாடல் மன்னனினுடைய கடமையை வெளிப்படுத்துகின்றது. மன்னனின் உயிரையே தன் உயிராக மதிக்கும் மக்களுக்கு தன்னுடைய உயிர் என்பதை பொருட்படுத்தாமல் மக்களின் உயிரை காத்தல் அவசியம் என்பதும் அறிவுறுத்தப்படுகின்றது. இப்படியாக நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே என்று அந்த பாடலானது பொன்முடையார் முடித்து வைப்பார். தாயினுடைய இன்று புறந்தருதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே என்று ஒவ்வொருவருக்குரிய கடமையையும் சொல்லக்கூடியதாக நம்முடைய சங்க இலக்கியம் அமைந்திருக்கின்றது என்று சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு குடிமக்களுக்கும், ஒவ்வொரு தலைவனுக்கும், ஒவ்வொரு அரசனுக்கும், ஒவ்வொரு குடும்பத்தில் இருப்பவருக்கும் அந்தந்த வயதிற்கேற்ற கடமைகள் சரியாக சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு இலக்கியமாக நாம் புறநானூற்றை பார்க்க முடியும்.
1: ரம்யா சொன்னீங்க கடமை என்பதற்கு புறநானூர் என்ன சொல்லுது அப்படின்ட்டு. அதுபோல பழிக்கு அஞ்சும் பண்பு, அது குறித்தும் புறநானூர் சொல்லியிருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: உலகம் இப்படித்தான் இருக்க வேண்டும், ஒழுங்கு நடைமுறைகள் கடைபிடிக்க வேண்டியது கடமை என்று சமூக சீர்திருத்தம் செய்ய சான்றோர்கள் தம்மையும் சீர்திருத்தம் செய்ய தவறியதில்லை. பழிக்கு அஞ்சி நானும் பண்பை போற்றி பாதுகாத்தனர். நானால் உயிரை துறப்பர் உயிர் பொருட்டால் நான் துறவார் நான் ஆள்பவர் என்று சான்றோரின் உயிர் பண்பாக நாணம் குறிப்பிடப்படுகின்றது. நாணத்திற்காக உயிரை விடுவர், உயிருக்காக நாணத்தை விட மாட்டார்கள். சான்றாண்மையின் தூண்களான ஐந்து மையப் பொருளில் சிறந்தது நாணம் என்று சொல்லக்கூடிய பழிக்கு அஞ்சும் பண்பாகும். பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர், பழி எனின் உலகுடன் பெரினும் கொள்ளல் என்று சொல்லக்கூடிய கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி புறநானூற்றில் குறிப்பிடுகின்றார். பழிக்கு அஞ்சும் பண்பு நாணம். பிறர் அஞ்சுவதற்கு தாமும் அஞ்சி அதற்காக சோம்பி இராமல் அதனை தவிர்க்க மேற்கொண்டு செய்வதில் தளர்ச்சி கொள்ளாமல் புகழ் உண்டானால் உயிரையே கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை குறிப்பிடுகின்றார். கோடு உயர்ந்தன்ன தன் மிசை நட்டு தீதில் யாக்கையோடு மாய்தல் தவத்தலையே. கோப்பெருஞ்சோழன் தன் மகனுடன் போரிட துணிகின்றார். இதனை அறிந்த புல்லாற்று எயிற்றனார் என்னும் புலவர் தன் புதல்வருடன் போரிட்டு வெற்றி பெற்றால் நாட்டை மீண்டும் தன் புதல்வர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டியிருக்கின்றது, தோல்வியுற்றால் சேரபாண்டியர்களின் பழிச்சொல்லுக்கு ஆளாக நேரிடும் என்ற அறிவுரையின் பேரில் தான் எடுத்த தவறான முடிவுக்காக வடக்கிருந்து உயிர் விடுகின்றான் என்பதும் புறநானூற்று செய்தி. போர் அறத்தில் இரண்டு முக்கியமான செயல் புறப்புண்படுதல் விழுப்புண்படுதல் ஆகும். போர் நடைபெறும் களத்தில் எக்காரணம் கொண்டு புறப்புண் பட்டுவிடக் கூடாது. புறப்புண்படும் சூழல் ஏற்படுமாயின் இவ்வுலகத்தை விட்டு இறத்தலே மிகவும் சிறந்தது என்ற கருத்து நிலவியிருந்தது. கரிகால் பெருவளத்தானதோடு சேரமான் பெருஞ்சேரலாதன் வெண்ணி என்று சொல்லக்கூடிய இடத்தில் போரிடுகின்றான். சேரமான் பெருஞ்சேரலாதன் விழுப்புண்பட்டு மார்பில் பாய்ந்த அம்பு முதுகுப்புறத்தில் தைத்து வெளிப்புறத்தை புண் ஏற்பட்டது. புறமுதுகில் புண் இருப்பதால் புறப்புண் என்று மற்றவர் பழி கூறுவார்களோ என்று பழிக்கு அஞ்சி புறப்புண்ணாணி வடக்கிருந்தோனே என்று சொல்வார்கள்.

0: சோ இப்படியாக போர் அறத்தில் இரண்டு முக்கியமான செயல்களையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. போருக்காக பழிக்காக அஞ்சக்கூடிய செயல்களை செய்வதற்கு சான்றோர்கள் அஞ்சினார்கள். தன்னுடைய சமுதாயத்திற்கோ தனக்கோ புகழ் ஏற்படும் என்றால் உயிரை கொடுக்கவும் தயாராக இருந்தார்கள். சோ இப்படிப்பட்ட நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது பண்பட்ட ஒரு சமுதாயமாக மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால்தானோ பொற்கால இலக்கியங்கள் என்றும் சொல்வார்கள் சங்க இலக்கியங்களை.
1: பழிக்க அஞ்சும் பண்பு பத்தி அருமையா சொன்னீங்க. நம்மளோட நிகழ்ச்சியோட நிறைவா கல்வியை குறித்து புறநானூர் என்ன சொல்லுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: பழமை, புதுமை, உயர்வு, தாழ்வு என்ற சமுதாய அமைப்பு வேறுபட்டு கிடந்தாலும் தாழ்வையும் உயர்வாக்கும் சிறப்பை கொண்டது கல்வியாகும். நான்கு வருணம் இருப்பினும் கீழ்மகனாக போதிக்கப்படும் ஒருவன் கல்வியின் சிறப்பால் உயர்வானவனானால் அவன் செயலையே முன்னிறுத்தி மேன்மக்கள் பின்தொடர்வர். மேலும் வருணத்தால் மேலோனாக கருதப்பட்டு சமூகத்தால் உயர்வாக மதிக்கப்படும் மதிப்பை கல்வியின் காரணமாக பெற்றுவிட முடியும் என்பதை புறநானூறு விளக்குகிறது. கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே என்று புறநானூற்றில் இடம்பெறும் கல்வியின் சிறப்பு மிக தெளிவாக எடுத்து வைத்துள்ளது. சமுதாய புரட்சி செய்யும் மிகப்பெரிய சாதனமாக விளங்கக்கூடிய கல்வியை கற்கும் நிலையில் பெரும் பொருளை கொடுத்தும் கற்றுக் கொடுக்கும் ஆசானை வணங்கும் நிலையிலிருந்து எந்நேரத்திலும் தாழாமல் கல்வி கற்க வேண்டும் என்பதே சமுதாயத்தில் பெயர்பட்ட உயர் விழுமியமாக கருதப்பட்டது. உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று கல்வி கற்கும் முறையையும் ஆசானுக்குரிய மரியாதையையும் மதிப்பையும் பாண்டியன் நெடுஞ்செழியன் உயர்த்தி காட்டியுள்ளார். பின்னர் வந்த நீதி நூல்களிலும் கல்வியின் சிறப்பறிந்து கல்வி என்னும் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்று வலியுறுத்தி சென்றுள்ளனர். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அதிவீரராம பாண்டியனும் வலியுறுத்தியிருக்கிறார். எனவே புறநானூற்றின் வழியாக நாம் பண்பாட்டை தெரிந்து கொள்கிறோம், பழக்க வழக்கங்களை தெரிந்து கொள்கிறோம், ஒழுக்கங்களை தெரிந்து கொள்கிறோம், வாழ்வின் நிலையாமை உணர்ந்து கொள்ள முடியும். எத்தனையோ விதமான ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்தாலும் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு கல்வி என்பது மிகவும் அவசியமான ஒன்று என்பதையும் அதை எவ்வாறு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக எடுத்து வைத்துள்ளது என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது.
1: அருமையா சொன்னீங்க கல்வி குறித்து புறநானூர் என்ன சொல்லுது அப்படின்ட்டு. புறநானூறு என்ற எட்டு தொகை நூலை நாம் பேச ஆரம்பிச்சோம்னா எத்தனையோ கோணங்களில் பேசலாம். அத்தகைய ஒரு நேரமின்மை நமக்கு இல்லாத ஒரு காரணத்தால் நம்ம கொடுக்கப்பட்ட இந்த சிறிய நேரத்தில் நாம் புறநானூற்றில் மக்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். முனைவர் இரா அனுராதா அவர்களே, உங்களுடைய கல்வி பணியிலிருந்து சிறிது இடைவெளி விட்டு சென்னை ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக எங்களுடைய ஒளிப்பதிவு கூடத்திற்கு வந்து இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததற்கு மிக்க நன்றி.
0: நன்றி.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். புறநானூற்றில் பொன்மொழிகள் பங்கேற்றவர் முனைவர் ஈரா அனுராதா அவர்கள், உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: திருவிழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா.
4: ஹே ராஜி, திருவிழாக்கு போலாமா?
5: திருவிழாவா? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஒரே ஜாலியா இருக்குமே. வரே வரே, நானும் வரே.
4: ராஜி, இது நீ நினைக்கிற திருவிழா இல்ல, இது வேற.
5: வேறவா? ஓ, புரிஞ்சு போச்சு. புத்தக திருவிழாவா?
4: புத்தக திருவிழாவும் இல்ல, ஆனா இது புத்தகத்தை உருவாக்குற முக்கியமான பொருளோட திருவிழா.
5: நீ என்ன ரம்யா சொல்ற, சுத்தி வளைக்காம ஸ்ட்ரைட்டா தான் சொல்லேன்.
4: சரி சரி, அலட்டிக்காத, சொல்றேன் சொல்றேன். புத்தகம், காகிதம், மேசை, நாற்காலி, பழம், காய்கறி அப்படின்னு ஏன் நம்ம சுவாசிக்கிற காற்று முதற்கொண்டு நமக்கு இவ்ளோ பொருட்களை தந்து உதவிட்டு இருக்க மரங்கள், காடுகளோட திருவிழா.
5: காடுகளோட திருவிழாவா? இது புதுசா இருக்கே.
4: இது புதுசுலாம் இல்ல, 1950 இருந்தே இந்த காடுகளோட திருவிழா கொண்டாடப்படுது. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா மரங்களை நடுறது, காடுகளை பாதுகாக்கிறது, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை மக்கள் கிட்ட ஏற்படுத்துறது. இதனாலதான் இந்த காடுகளோட திருவிழா கொண்டாடுறாங்க.
5: சரி, அதை எப்ப கொண்டாடுறோம்?
4: சூப்பரா கேட்டப்போ, July 1-7 வரைக்கும், அதாவது July 1 வாரம் காடுகளோட திருவிழாவை கொண்டாடிட்டு வரோம். சரி, இப்ப சொல்லு, திருவிழாக்கு போலாமா?
6: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
7: விவரங்களுக்கு தொலைபேசி எண்

0: 0424948648
1: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: நேரம் பகல் 12 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸில் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாக. இந்த அறிவிப்பை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 12:10 இசை மேடை, இதில் ஜி கோதண்டராமன் அவர்களின் நாகஸ்வரம் இசை கேட்கலாம், 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 என்னுயிர் தோழி, இதில் தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சியில் பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள், எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள், நலமாய் வளமாய் வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள், கதையரங்கம் வழங்குபவர் ஜோனல் அவர்கள், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி அவர்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரை தென்றல், 2:35 சேந்திசை பாடற் பயிற்சி சென்னை அஞ்சல், 2:55 வானிலை அறிக்கை, 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும்.

0: மாலை 5:30 குரளமுதம், தொடர்ந்து மதுரத்தென்றல். 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 ஒரு பட பாடல்கள். 6:30 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:40 மதுரத்தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரத்தென்றல். 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி.சி. மூர்த்தி அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும். இதில் விதை உற்பத்தியாளரின் முக்கியத்துவம் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் தகவல்கள், வேளாண் பழமொழி சிந்தனை, விடை பெறும் முன் ஆகியவை கேட்கலாம். இரவு 8:00 செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல். 8:05 மதுரத்தென்றல். 8:30 அறிவியல் வெள்ளி. இதில் பசுமை ஹைட்ரஜன் தகவல்கள் வழங்குபவர் மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் எம். நந்தகுமார் அவர்கள். 8:45 மதுரத்தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர், சென்னை அஞ்சல். 9:30 அரங்கிசை, இதில் வி. கிருஷ்ண முராரி அவர்களின் வயலின் இசை. திருச்சூர் சி. நரேந்திரன் அவர்களின் மிருதங்கம், சென்னை அஞ்சல். 10:45 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 11:10 இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும்.
1: பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: We end this news bulletin.
1: நேரம் 12:10 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
2: இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் ஜி கோதண்டராமன் அவர்களின் நாதசுர இசை கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணம் பஜமானச என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, தோடி ராகம், ஆதி தாளம்.

0: இதுவரை மெல்லிசை கேட்டோம் சென்னை அஞ்சலாக. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 1 மணி.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: UPI பின் என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும்தானா?
3: RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
1: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பத்தி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
0: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
1: NPS சஞ்சய் என்றால் என்ன ஐயா?
0: NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.

நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று இரவு 8:30 மணிக்கு அறிவியல் வெள்ளி பசுமை ஹைட்ரஜன் தகவல்கள் வழங்குபவர் மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் எம் நந்தகுமார் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: இதுவரை தேன் சிந்தும் ராகங்களான மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் கேட்டோம். அடுத்து வருவது சேர்ந்திசை பாட பயிற்சி, சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:35. ஆகாஷ்வாணி சேர்ந்திசை பாடற்பயிற்சி கேட்கலாம். ஒடிய மொழி பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இயற்றியவர் கே.சி. பாணிகிரகி அவர்கள். இசை அக்ஷய்குமார் மொஹந்தி அவர்கள்.

0: வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம கேனோ நாம் தாரி அப்படிங்கிற ஒரு ஒடியா மொழி பாடலை கற்றுக்க போகிறோம். பாடலை எழுதியிருப்பவர் காளிந்தி சரண் பாணிகிரகி. இது ஒரு பக்தி பாடல். இந்த பாடலுக்கு இசை அமைத்திருப்பவர் அக்ஷய் குமார் மோகந்தி. சரி, இப்ப பாடலை எழுதிப்போமா?
1: তুমে যে সর্বনাম,
2: তুমে যে সর্বনাম,
1: কেউ নাম ধরি,
2: কেউ নাম ধরি,
1: ডাকিবি তুমকু,
2: ডাকিবি তুমকু,
1: তুমে যে সর্বনাম,
2: তুমে যে সর্বনাম.
0: ইদ পল্লবি. ইপ মুদল চরণম.
1: আলোক তুমকু,
2: আলোক তুমকু,
1: নপারে দেখাই,
2: নপারে দেখাই,
1: তুমি যে দেখাও তাহারে,
2: তুমি যে দেখাও তাহারে,
1: আলোক তুমকু,
2: আলোক তুমকু,
1: নপারে দেখাই,
2: নপারে দেখাই,
1: তুমি যে দেখাও তাহারে,
2: তুমি যে দেখাও তাহারে,
1: তুমি যে বেড়িছ,
2: তুমি যে বেড়িছ,
1: কোটি বিশ্বর,
2: কোটি বিশ্বর,
1: সবুরি ভিতরে বাহারে,
2: সবুরি ভিতরে বাহারে,
1: তুমি যে বেড়িছ,
2: তুমি যে বেড়িছ,
1: কোটি বিশ্বর,
2: কোটি বিশ্বর,
1: সবুরি ভিতরে বাহারে,
2: সবুরি ভিতরে বাহারে.
0: இதுவரைக்கும் நீங்க எழுதிக்கிட்டது முதல் சரணம். இனி இரண்டாவது சரணம்.
1: லுஹா ஹோயி துமே,
2: லுஹா ஹோயி துமே,
1: ஜரி பட பரா,
2: ஜரி பட பரா,
1: கெத்தே நயனர கோணரு,
2: கெத்தே நயனர கோணரு,
1: லுஹா ஹோயி துமே,
2: லுஹா ஹோயி துமே,
1: ஜரி பட பரா,
2: ஜரி பட பரா,
1: কেতে নয়নর কোণরু,
2: কেতে নয়নর কোণরু,
1: হস হই পুণি,
2: হস হই পুণি,
1: ফুল পরি ফুট,
2: ফুল পরি ফুট,
1: কেতে যে নরম অধরু,
2: কেতে যে নরম অধরু,
1: হস হই পুণি,
2: হস হই পুণি,
1: ফুল পরি ফুট,
2: ফুল পরি ফুট,
1: কেতে যে নরম অধরু,
2: কেতে যে নরম অধরু,
1: কেউ নাম ধরি,
2: কেউ নাম ধরি,
1: ডাকিবি তুমকু,
2: ডাকিবি তুমকু,
1: তুমি যে সর্বনাম,
2: তুমি যে সর্বনাম.
0: பாடல முழுசா எழுதி முடிச்சாச்சு. ஆறு அக்ஷரம் கொண்ட தாத்ரா தாளத்தில் அமைஞ்சிருக்கு இந்த பாடல். இப்ப எப்படி பாடுறதுன்னு கத்துப்போமா?
1: 1 2 3 4

0: நல்ல பாட்ட கத்துக்கிட்டீங்க. இப்ப ஒரு முறை முழு பாடலையும் இசைக்கருவிகளோட சேர்ந்து பாடி பாப்போமா?
1: 1 2 3

0: குழந்தைகளே, என்ன ஒரு அருமையான பாடல். நீங்களும் அதை ஸ்ரத்தையா கத்துக்கிட்டு பிரமாதமா பாடினீங்க. உங்களோட ஒருமித்த குரல்ல சேர்ந்து செய்யல இந்த பாட்டை கேட்கும் போது மனசுக்கு எவ்வளவு இதமா இருக்கு தெரியுமா? இசைக்கு மொழி பேதமே இல்லைங்கிறது உண்மைதானே? மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்து செய் பாடற்பயிற்சி கேட்டீர்கள். ஒடிய மொழி பாடலை கற்றுக்கொண்டோம். இயற்றியவர் கே சி பாணிக்கரகி அவர்கள், இசை அக்ஷய்குமார் மொகந்தி அவர்கள். நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில்

0: ஹே பானு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
1: ஹே சுபா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
0: ஏதோ இருக்கேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பார்த்தேனோ இப்பயும் அதே மாதிரி இருக்கியே பானு. உன்னால மட்டும் எப்படி உன் உடம்ப இவ்வளவு ஃபிட்டா வச்சுக்க முடியுது?
1: நிஜமாவா சொல்ற? நான் பாக்குறதுக்கு அதே மாதிரியா இருக்கேன்?
0: ஆமா பானு, நான் உண்மையதான் சொல்றேன்.
1: உன்னோட பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சுபா. நான் தினமும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முக்கியமா யோகா செய்யறேன். அதனால கூட நான் ஃபிட்டா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம்.
0: அப்படியா? எனக்கும் ஒன்ன மாதிரியே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு பானு.
1: அப்ப நாளையில இருந்து நீயும் யோகா ஆசிரியர் கிட்ட முறையா ஆசனங்களை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடு சுபா.
0: கண்டிப்பா பானு, நானும் இனிமே தினமும் யோகா செய்ய ஆரம்பிச்சிடுறேன்.
2: 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் மாலை 5:02 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் திரைப்பட இயக்குனர் மரிய இளஞ்சிழியன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உரையாடுபவர் விமல் குமார். திரைப்பட இயக்குனர் மரிய இளஞ்சிழியன் அவர்களுடன் நேர்முகம் மாலை 5:02 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேர்கள் நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 6 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சின்கொனா 4 சென்டிமீட்டர், சோலையாறு, வால்பாறை, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், விண்ட்வர்த் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் 2 சென்டிமீட்டர் அளவு மழையும் பதிவாகியுள்ளது. சிறுவாணி அடிவாரம், மேல் பவானி, சூரலக்கோடு, பாலமோர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், பெருஞ்சாணி அணை, கன்னியாகுமரி மாவட்டம் சித்தாறு, நீலகிரி மாவட்டம் ஹாரிசன், பேச்சிப்பாறை, குழித்துறை, புத்தனணை, உட்பிரையர், எமரால்ட், அடையாமடை, தேவாலா, பெரியாறு, பூதப்பாண்டி, கொளைச்சல், முக்கூடல் அணை, இரண்யேல் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலிலும் உதகமண்டலத்திலும் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. கடலூர், கரூர், மதுரை, திருநெல்வேலி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தருமபுரி, திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு.

0: மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். வட தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை நீலகிரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 5ஆம் தேதியன்று பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் பெய்யும் வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். இதே வானிலை 9ஆம் தேதி வரை தொடரக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி நாளை மறுநாள் 5ஆம் தேதி வரை அதிகள வெப்பநிலை சற்று குறைந்திருக்கக்கூடும். 6ஆம் தேதியன்றும் 7ஆம் தேதியன்றும் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிகள வெப்பநிலை சில இடங்களில் இயல்பையொட்டியும் சில இடங்களில் இயல்புக்கு குறைவாகவும் இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான முதல் சற்றே பலத்த மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23.1 டிகிரி செல்சியஸ். இன்றும் நாளையும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. நாளை மறுநாள் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 65
1: கிலோமீட்டர். வானிலை அறிக்கை கேட்டோம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலானது. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 3 மணி. மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். இத்துடன் பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெற்றது. எமது அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் இன்று மாலை மணி 5:27 ஆரம்பமாகும். வணக்கம்.

ஆகாஷ்வாணி மதுரை. மதியலை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸில். இது மதுரை வானொலி நிலையம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மதுரை வானொலியின் மாலை நேர ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் மாலை 5:29. தொடர்வது குரல் அமுதம், குரல் எண் 312.

0: மிகுந்த கோபம் கொண்டு ஒருவன் துன்பம் செய்தாலும் அதனை பொறுத்து கொண்டு திரும்ப அவனுக்கு துன்பம் செய்யாமல் இருப்பதே குற்றமில்லா நல்லோரது கொள்கையாகும். குறள் எண் 312 அதிகாரம் இன்னா செய்யாமை.
1: கருத்தின் ஆசைதவ கண்ணும் மறுத்தின் ஆசையாமை மாசற்றார்கோள் மறுத்தின் ஆசையாமை மாசற்றார்கோள்.
0: மிகுந்த கோபம் கொண்டு ஒருவன் துன்பம் செய்தாலும் அதனை பொறுத்து கொண்டு திரும்ப அவனுக்கு துன்பம் செய்யாமல் இருப்பதே குற்றமில்லா நல்லோரது கொள்கையாகும். குறள் எண் 312 அதிகாரம் இன்னா செய்யாமை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள். மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இப்போது நாம் கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் தொடக்கமாக உன்னிகிருஷ்ணன் பவதாரணி குரலில் கரசக்காட்டுப்பூவை என்ற படத்திலிருந்து முதல் பாடலாக.

5:36, 27 மதியலை 236.4 மீட்டர். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதுரத்தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் செந்தூரம் என்ற படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பவதாரணி குரலில் மீண்டும் பாடல்.

5:41. மதுரை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மதுரை வானொலியில் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கார்த்திக், சுஜாதா மற்றும் குழுவினர் பாடியது காதலுடன் என்ற படத்திலிருந்து.

5:46. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கிறோம். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சந்தித்த வேலை என்ற படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சுஜாதா குரலில் கேட்கலாம்.

5:52 மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்து பொற்காலம் என்ற படத்திலிருந்து கிருஷ்ணராஜ் பாடியது.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நாம் இதுவரை கேட்டது மதுரை தென்றல். இன்னும் சில நொடிகளில் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடரும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நிறமுமாய்

இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலா கேட்கலாம். 6:10 ஒரு பட பாடல்கள். ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் பெரியா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல் மற்றும் அதனைத் தொடர்ந்து 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல் மற்றும் அதனைத் தொடர்ந்து 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள் எழுதியவர் PC மூர்த்தி அவர்கள், 7:15 தொழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் விதை உற்பத்தியாளர்களின் முக்கியத்துவம் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் வி அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல்கள் மற்றும் வேளாண் பழமொழி சிந்தனை மற்றும் விடைபெறும் முன் கேட்கலாம்.

அதனைத் தொடர்ந்து 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரத்தன்றல், 8:30 அறிவியல் வெள்ளி பசுமை ஹைட்ரஜன் தகவல் வழங்குபவர் மதுரை தியாகராஜர் கல்லூரி பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் எம் நந்தகுமார் அவர்கள்.

அதனைத் தொடர்ந்து 8:45 மதுரத்தென்றால் மற்றும் 9 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுழற்சினை ஆங்கிலாக கேட்கலாம், 9:30 அரங்கிசை, 75 இரவு 10:45 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:30 நமது ஒளிபரப்பு நிறைவு பெறும். இதுவரை ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1069 கிலோஹெர்ட்ஸில் நீங்கள் கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாய்

0: கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கிறேன்.
1: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் உருப்பட பாடல்கள். இன்றைய உருப்பட பாடல்கள் நிகழ்ச்சியில் பிரியா திரைப்படத்திலிருந்து பாடல்களை ஒவ்வொன்றாய் கேட்டு மகிழுங்கள்.

மனம் உன்னை என் நெஞ்சில் வைத்தே என்றும் உண்மை.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியில் 1969 கிழக்கத்தில் நிறைவு பெறுகிறது ஒரு பட பாடல்கள். இதுவரை நீங்கள் கேட்டது பெரியார் திரைப்படத்திலிருந்து ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில். அனைத்து பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்தீர்கள். இன்னும் சில நொடிகள் தொடர்வது மாநில செய்திகள். சென்னையில் இருந்து செய்ய கேட்கலாம்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் வெளியிட்டுள்ளார். இந்த நிதியாண்டில் காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 16வது நிதியாணையம் 435,236 கோடி ரூபாயை பரிந்துரைத்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். இதனை முறையாக செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தேசிய பயிலரங்கு இன்று நடைபெற்றதாக அமைச்சர் தெரிவித்தார். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த துறையின் செயல்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் முதலமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு தமிழக அரசு ஊக்கமளிக்கும் என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 60% எம்ஓயு சைன் பண்ணதுல 25% வந்து இங்க இல்லவே இல்லை, கிரவுண்ட் பிரேக்கிங் எதுவுமே நடக்கவே இல்லை. அந்த மாதிரி இல்லாம 100% எம்ஓயு கிரவுண்ட் பிரேக்கிங் பண்றதுதான் எங்களோட மோட்டிவ். சோ 25% அவங்க சைன் பண்ணதுல எதுவுமே நடக்காம இருந்தது. இந்த தடவை வி வாண்ட் டு டு இட் 100%. இதனால எந்த ஒரு இளைஞரும் வெளியே போய் ஹைதராபாத்லயோ பெங்களூர்லயோ ஜாப் தேடி இல்லாம இங்கேயே சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ மதுரையிலயோ நம்ம கொண்டு வர மாதிரியான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துட்டு இருக்கோம். கிரீன் எனர்ஜி அந்த ஒரு சிஸ்டம் நம்ம இங்க கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கருவேல மரம் இருக்கிற ஒரு ஏரியா வந்து நிறைய இருக்கு. சோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம சோலார் பேனல்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பயங்கர பெனிஃபிட்டா இருக்கும். அந்த ஒரு ப்ராசஸையும் நாங்க வந்து படிச்சுட்டு இருக்கோம்.
0: முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கூறி முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்த திரு அனிதா ராதாகிருஷ்ணனை அவசர அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று வினவியுள்ளார். வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்யாமல் குதிரை பேரத்தின் மூலமாக ஆட்சியை தக்கவைத்து விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை கைது செய்து காலம் கடத்திவிடலாம் என்று முதலமைச்சர் எண்ணுவதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கை மாவட்டத்தில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனத்தை பறிமுதல் செய்ததற்காக காவல் உதவி ஆய்வாளர் திரு துரைசிங்கம் திமுக பிரமுகர்களால் தாக்கப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்தது தொடர்பாக காவல்துறை விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மிக

0: முக்கியமான இந்த வழக்கினை காவல்துறையினர் சரியான முறையில் கையாள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற செயல்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தமிழகத்தில் தடுப்பணைகளை கட்டுவதில் திராவிட கட்சிகள் கவனம் செலுத்தவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைப்பயணம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். இப்பிரச்சினையில் நடுவர் ஆணையம் அமைக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தினார். தனியார் பேருந்துகளின் தன்னிச்சையான கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரும்பாலான மாவட்டங்களில் தனியார் பேருந்து நிறுவனங்கள் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கு எதிராக போக்குவரத்துத்துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: மகாராஷ்டிராவிலிருந்து கர்நாடகா வரை சராசரி கடல் மட்டத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் நேற்று வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8 மணி அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஹெல்மெட் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் இன்று மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் ஆயுதப்படை காவலர்களுக்கு பேரிடர் காலங்களில் பொதுமக்களை எவ்வாறு காப்பது என்பது குறித்த 3 நாள் செயல் விளக்க ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட பயனாளிகளை சரிபார்க்கும் பணி தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவதற்கான நியமன ஆணைகளை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஷீதல் தேவி, ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147-143 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் ஸ்வாகு மிலாங் தியோத்ரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதி ஆட்டத்தில் பாவனா ஹர்வீந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கொலிதின் நுவியரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் ஷீதல் தேவி, ஹர்வீந்தர் சிங் ஆகியோரும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுண்ட்ரேலா தாஸ், திவ்யான்ஷி பௌமிக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை சீனாவின் யாவ் ரேஷுவான் ஜியாங் ஈயி இணையை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் சுண்ட்ரேலா தாஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில்

முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 41.2 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை பெற்றது. செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 6:40. மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். கேட்ட பாடல் வாழ்த்துக்கள் திரைப்படத்திலிருந்து. இனி மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பட்டியல் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தொடர்வது சேவை செய்திகள்.

0: 6:55.
1: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
2: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
3: 1800-4250-111.
2: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
3: 9498-34-5350.
4: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
5: காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சி இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.
4: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும் அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ விளம்பர பிரிவு சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2. தொலைபேசி எண் 0452-25-30-410.
6: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
7: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பற்றி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
6: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
7: NPS சஞ்சய் என்றால்
6: என்ன ஐயா? NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய

திட்டம் ரூபாய் 250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டீர்கள் சேவை செய்திகள். இனி தொடர்வது மதுர தென்றல். மதுர தென்றல் நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்களை கேட்டு மகிழலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம். நேயர்களே, மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் திரை இசையல் தொடரும் பாடல் தம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்கலாம்.

0: பிசி மூர்த்தி.
1: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற பண்ணாரி மாரியம்மன் கோவிலில் பக்தர்கள் செலுத்தும் உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கை எண்ணும் பணி மாதந்தோறும் நடைபெறுவது வழக்கம். அதன்படி கடந்த ஜூன் மாதத்திற்கான உண்டியல் எண்ணும் பணி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் பரம்பரை அறங்காவலர்கள் முன்னிலையில் கோவிலில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணும் பணி நடைபெற்றது. எண்ணிக்கையின் முடிவில் ரொக்கமாக 85.43 லட்சமும் 280 கிராம் தங்கமும் 276 கிராம் வெள்ளியும் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர் மரபினர் வகுப்பைச் சேர்ந்த தனிநபர்கள், குழுக்கள் தங்களது பொருளாதார முன்னேற்றத்திற்காக சிறு தொழில்கள், வியாபாரம் செய்ய தனிநபர் கடன், குழுக்கடன் திட்டங்களுக்கு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் கடனுதவி வழங்கப்படுகிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டும் கடன் தரப்படும். 18 முதல் 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் தனிநபர் திட்டத்தில் சிறு வர்த்தகம், வணிகம், விவசாயம், அதனை சார்ந்த தொழில்கள், கைவினைப் பொருட்கள், மரபு வழிசார் தொழில்கள் செய்ய 25 லட்சம் ரூபாய் வரை குறைந்த வட்டியில் கடன் பெறலாம். இதேபோல் குழுக்கடன், சிறு தொழில், வணிகம் போன்றவற்றிற்கு 25 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறலாம். பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள், பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் நல அலுவலகம் என அமைப்புகளும் உள்ளோரும் கடன் பெறலாம். கூடுதல் விவரங்களுக்கு ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 4வது தளத்தில் செயல்படும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தை அணுகவும். தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தட்கோ மூலம் மத்திய பெட்ரோ கெமிக்கல்ஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பிளாஸ்டிக் செயலாக்க இயந்திரம் இயக்கும் மெஷின் ஆபரேட்டர் பிளாஸ்டிக் ப்ராசஸிங் கோர்ஸ் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. ஆதி திராவிடர் பழங்குடியின வகுப்பினர் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற 18 முதல் 35 வயதுக்கு உட்பட்டோர் பயிற்சியில் சேரலாம். சென்னை மாவட்டத்தில் 4 மாதங்கள் பயிற்சி வழங்கப்படும். பயிற்சி காலத்தில் இளைஞர்களுக்கு உதவித்தொகையாக மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படுகிறது. பயிற்சியில் தேர்ச்சி பெறுவோருக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனம் மூலமாக வேலைவாய்ப்பு பெற்றுத்தரப்படும். மாத ஊதியம் 18,000 முதல் 22,000 ரூபாய்க்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். விருப்பம் உள்ளவர்கள் தட்கோ www.tahdco.com என்ற இணையதள முகவரியில் பதிவு செய்யலாம். மேலும் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலக 6வது தளத்தில் உள்ள மாவட்ட தட்கோ அலுவலகத்தை நேரில் அணுகவும். கிறிஸ்துவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியர், பணியாளர்கள், நலவாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது. கிறிஸ்துவ இனத்தைச் சேர்ந்த 18 முதல் 60 வயது நிறைவு பெற்றவர்கள், வேதியஸ்தர்கள், சிஸ்பிள்ளைகள், பாடகர்கள், கல்லறை பணியாளர்கள், கிறிஸ்துவ அனாதை இல்லங்கள், தொழில் நோயாளி மறுவாழ்வு இல்ல பணியாளர்களுக்கு, மாத ஊதியம் இல்லாத பணியாளர்கள் வாரிய உறுப்பினர்களாக பதிவு செய்து உதவி பெறலாம். www.tnwb.tn.gov.in என்ற இணையதள முகவரியிலும், கூடுதல் விவரத்திற்கு ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின நல அலுவலகத்தை அணுகலாம் என ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 18 வயது முதல் 60 வயது வரை உள்ள உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியத் தொகையாக 50,000 ரூபாய் வழங்க தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டு, தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி வாசல்களில் பணியாற்றும் பேஸ் இமாம்கள், அலிமாக்கள், அரபு ஆசிரியர்கள், ஆசிரியைகள் உள்ளிட்ட உலமாக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. தற்பொழுது மேற்படி திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் 30/6/2026 15 நாட்கள் நீட்டிக்கப்படுகிறது. இருசக்கர வாகனத்திற்கான மானியம் பெற ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் படிவினத்தினை பெற்று உரிய ஆவணங்களுடன் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறு மரபினர் நல அலுவலகத்தில் வரும் 15/7/2026 உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தெரிவித்துள்ளார்.
0: ஈரோடு மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பிசி மூர்த்தி. தொடர்வது தமிழில்.

0: செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக செய்தி நிறுவனத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கல்வி ஆவணங்களை எளிமையாக சரிபார்க்க இது உதவியுள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு படைகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கொள்முதல் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமத்தின் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆந்திராவில் தோட்டாபுரி மாம்பழ விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை ஆய்வு செய்து களைவதற்காக உயர்நிலை குழு ஒன்றை அமைக்க மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அறிவுறுத்தியுள்ளார். இந்த குழு சமர்ப்பிக்கும் பரிந்துரையின் அடிப்படையில் உரிய நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி வகுப்பினை இன்று கொல்கத்தாவில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். சட்டப்பேரவைகளில் விவாதங்கள் ஆக்கப்பூர்வமாக அமைய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாட்டு நலனை கருத்தில் கொண்டு மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். ஆதார் கைபேசி செயலியை பயன்படுத்தி இலவசமாக மின்னஞ்சல் முகவரியை மாற்றிக்கொள்ளலாம் என்று தனித்துவ அடையாள ஆணையம் அறிவித்துள்ளது. இது அடுத்த 6 மாதங்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த வசதியை பயன்படுத்தி 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்களது மின்னஞ்சல் முகவரியை மாற்றம் செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தூய்மையான காற்று ஆரோக்கியமான தில்லி இயக்கம் 8,300 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலக வங்கி உள்ளிட்ட பல்வேறு பன்னாட்டு அமைப்புகளின் நிதியுதவியுடன் இந்த இயக்கம் தொடங்கப்படும் என்று கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்த இயக்கம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை விற்பனை செய்யும் திட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், இது தொடர்பாக பல்வேறு தரப்பினர் கவலை தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தமது கோரிக்கையை வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுத உள்ளதாகவும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு வரும் திங்கட்கிழமை புறப்பட்டுச் செல்ல உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பிரதமரின் இந்த பயணம்

நாடுகளுடனான நல்லுறவை மேம்படுத்த உதவிடும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாட்டின் மாம்பழ உற்பத்தியில் 26% உத்தரப்பிரதேசம் கொண்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாம்பழ விழாவை இன்று லக்னோவில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். இம்மாநிலத்தில் உள்ள 9% வேளாண் நிலங்களில் மட்டுமே மாங்கனி சாகுபடி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க தொழில்நுட்பங்கள் கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு யோகி ஆதித்யநாத் வலியுறுத்தினார். விவசாயிகளின் வருவாயை உயர்த்துவதில் கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார். இன்று ராய்ப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கால்நடை, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய மாநில அரசுகள் உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக தெரிவித்தார். நாகாலாந்தில் விளையாட்டுத்துறை வளர்ச்சிக்கான 16 திட்டங்களை அம்மாநில முதலமைச்சர் திரு நெஃப்யூ ரியோ இன்று தொடங்கி வைத்தார். கொஹிமாவில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக அவர் இத்திட்டங்களை தொடங்கி வைத்ததாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டங்களில் 12 திட்டங்கள் மாநில அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படுவதாகவும், எஞ்சிய 4 திட்டங்கள் கேலோ இண்டியா இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிசோரமில் பார்வை திறன் குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கு வகை செய்யும் ஒப்பந்தத்தில் அம்மாநில அரசு கையெழுத்திட்டுள்ளது. ஐசாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி லால்ரின் புய் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கல்வி வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் தனியார் பங்களிப்புடன் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திர மாநில உயர்நீதிமன்றத்திற்கு 3 கூடுதல் நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி திருமதி சுனிதா காந்தம், திரு அலப்பட்டி கிரிதர், திரு புருஷோத்தம் குமார் சிண்டலபுடி ஆகியோர் கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர், 8 பேர் காயமடைந்தனர். குவெட்டாவிலிருந்து பெஷாவருக்கு சென்று கொண்டிருந்த பேருந்து டனாசர் அருகே பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் முஷ்கனும், 50 கிலோ எடைப்பிரிவில் பர்வீனும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் மன்யா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் காஜலும், 59 கிலோ எடைப்பிரிவில் கோமலும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஷீதல் தேவி, ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147-143 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் சுவாகுமிலங், டியோடோரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதியாட்டத்தில் பாவனா, ஹர்விந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கோலிடின், நோவிரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் இரட்டையர் பிரிவில் ஷீதல் தேவி, பாயல் நாக் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 41.2 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ், திவ்யான்ஷி பௌமிக் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் சீனாவின் யா ருசியான், ஜியாங் யீயி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார்.
பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர்.

0: தகர்ந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் குளித்தட்டு நாற்று உற்பத்தி முறை குறித்த தகவல் வழங்குகிறார் வேளாண் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் செந்தூர் குமரன் அவர்கள்.
3: இந்த குளித்தட்டு நாற்றுகள்னு சொல்றாங்களே, அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார்.
4: குளித்தட்டு நாற்றாங்கள் அப்படின்னா, நம்ம வந்து அந்த காலத்துல வந்து நம்ம கன்றுகள் உற்பத்தி பண்ணுவதற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேட்டு பாத்திகள் அமைப்போம். அப்போ மேட்டு பாத்திகளுடைய நன்மை என்னன்னு தெரிஞ்சு தீமைகள் என்ன தெரிஞ்சுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம குளித்தட்டு நாட்டுக்கு போக முடியும். ஏன்னா இது ஒரு எக்ஸ்ட்ரா செலவினங்கள் ஆகுது இந்த குளித்தட்டு நாற்றாங்கள் போடுவதற்கு. இப்போ அந்த காலத்தில் மேட்டு பாத்தியில் போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய நேட்டிவ் ரகங்கள், நம்மளால் உற்பத்தி பண்ணக்கூடிய நம்மால் கிடைக்கக்கூடிய ரகங்களை மட்டும் சாகுபடி பண்ணோம். உதாரணத்துக்கு காய்கறிகள் சாகுபடி பண்ணுறோம், தக்காளி சாகுபடி பண்ணுறோம், வெண்டை சாகுபடி பண்ணுறோம், கத்திரி சாகுபடி பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு நாற்றாங்கால விதைகள் அள்ளி தூவி விடுவோம், அது முளைச்ச விதைகள் எடுத்து நம்ம போய் நடுவோம். அது அப்போ வந்து ஒரு 5 சென்ட்டுக்கு 10 சென்ட்டுக்கு விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம வீட்டுக்கு தேவைக்கும், நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு ஒரு சின்ன பொருளாதாரத்துக்குமா பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்பொழுது பெரிய வேளாண்மை ஒரு தொழிலாக மாறி போயிடுச்சு. அப்போ தொழிலாக மாறிப்போம்போது பல லட்சங்களை பார்க்கக்கூடிய விவசாயிகள் பல ஏக்கரில் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ 1 ஏக்கரில், 2 ஏக்கரில், 10 ஏக்கரில், 5 ஏக்கர்லாம் காய்கறிகள் போடக்கூடிய விவசாயிகள் இருக்கிறாங்க. அப்போ அந்த 1 ஹெக்டேருக்கு மேலே 2.5 ஏக்கருக்கு மேலே காய்கறிகள் சாகுபடி பண்ணணும்னா இந்த மேட்டு பாத்திகளில் போட்டு அதில் முளைக்கிற விதைகள் வந்து அங்கே மீட் அவுட் பண்ண முடியாது. பல லட்சக்கணக்கான விதைகள் வந்து கன்றுகள் தேவைப்படும், பத்தாது. அதே மாதிரி யூனிஃபார்மாகவும் இருக்கிறதில்ல, ஒரு செடி பெருசாக இருக்குது, ஒரு செடி சின்னதாக இருக்குது. இந்த மேட்டு பாத்திகளில் போடுறதில்ல. இந்த மேட்டு பாத்தியில் எப்படின்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு 1.5 அடி உயரத்துக்கு வந்து மண்ணப்புறம் கல் ஓடு பீங்கான் எதுவுமே இல்லாமல் ஒரு உயரமாக ஏற்படுத்திக்கிட்டு அதில் விரல்களினால கோடு கீச்சிட்டு அதில் நம்மக்கிட்ட இருக்கிற விதைகளை அப்படி தூவி விடுவோம். அதில் தண்ணி கிடைச்ச விதைகள், ஊறின விதைகள், அதெல்லாம் பழைய முறை. இது இப்போ இந்த முறைகளை வந்து நம்ம குளித்தட்டு நாற்று எப்படி வேறுபடுதுன்னா, நம்ம அந்த குழிகளில் வந்து அந்த நமக்கு வந்து ப்ரோ ட்ரேன் சொல்லக்கூடிய அந்த குழித்தட்டுகள் கருப்புகளெல்லாம் நிறைய விவசாயிகள் பார்த்துருப்போம். இது மானியத்தில் வந்து அரசாங்கம் நிறைய கொடுக்குறாங்க. தோட்டக்கலைத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த நிழல் வலை குடில் அமைப்பதற்கே கிட்டத்தட்ட 1,27,000 ரூபா மானியமாக கொடுக்குறாங்க. மீதி ரூபாயை வந்து நமக்கு வந்து அந்த மானியம் தவிர ஒரு சொற்பத்தொகை வந்து விவசாயிகள் கான்ட்ரிபியூட் பண்ணால் போதும். கிட்டத்தட்ட ஒரு 25 சென்ட் அளவுக்கு அந்த நிழல் வலை குடில் அமைச்சு கொடுக்குறாங்க. பசுமை கூடாரம் பார்த்துருப்போம் விவசாயிகள்லாம், அந்த பசுமை கூடாரத்துக்கு கீழே வந்து நம்ம குளித்தட்டு நாற்றாங்களை உருவாக்கணும். நம்ம அது தொழிலாக பண்ணக்கூடிய அளவில் விவசாயிகளுக்கு அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து அந்த குளித்தட்டு முறையில் வந்து நம்ம அந்த மாநில அரசுடைய திட்டத்தை பயன்படுத்தினாலும் சரி, இல்லை நம்மளே வீட்டுக்கு பின்னாடி போட்டுட்டாலும் சரி, இந்த குளித்தட்டுங்கிறது மிகச்சிறப்பான ஒரு கன்று நாற்று உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில்நுட்பம். உதாரணத்துக்கு நான் வந்து 1 ஹெக்டேருக்கு சாகுபடி பண்ணுறேன் அப்படின்னா, நான் தக்காளி போடுறேன், கத்திரிக்காய் போடுறேன் அப்படின்னா, இந்த கன்றுகள் வந்து மேட்டுப்பாத்திலேருந்து போடுறதா இருந்தால் கிட்டத்தட்ட 33,000 விதை கன்றுகள் நமக்கு தேவைப்படும். ஆனால் இந்த குளித்தட்டில் போட்டு நட்டோம், அந்த வரிசை நடவுல சொட்டு நீர் பாசனம் போட்டோம்னா வெறும் 3,000 கன்று தான் தேவைப்படும். அந்த 3,000 கன்னிலிருந்து கிட்டத்தட்ட 90 டன் மகசூல் எடுக்கக்கூடிய தொழில்நுட்பம் இந்த குளித்தட்டு மூலம் தான் நமக்கு கிடைக்கும். பின்னாடி வருமானம் தான் நமக்கு முக்கியம். நீ குளித்தட்டில் போடுறீங்களா மேட்டுப்பாத்தியில் போடுறீங்களாலாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் வருமானம் வந்து அதிகமாக வரக்கூடியது வந்து ஒரு சேர கன்றுகள் வளரக்கூடிய வளர்ச்சியை எதன் மூலம் கன்றுகள் பெற முடியுதுன்னா இந்த குளித்தட்டு நாற்றாங்களில் தான் பெற முடியுது. இந்த குளித்தட்டு நாற்றாங்கள் இந்த கருப்பு கலரில் ட்ரே இருக்கும். ஒரு ட்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா 99 குழிகள் அதில் இருக்கும். அந்த குழிக்குள்ளே வந்து விவசாயிகள் எப்படி கன்றுகள் உற்பத்தி பண்ணணும்னா, நம்ம வந்து மேட்டுப்பாத்திகளை போடுறது வெறும் மண் மாட்டு சாணம் உரத்தை கலவை போட்டு தான் மேட்டுப்பாத்திகளை போடுவோம். ஆனால் அந்த குளித்தட்டுக்குள்ளே மண்ணே இல்லாத ஒரு நிலையை நம்ம உருவாக்கணும். எப்படின்னா நம்மளுடைய தென்னை நார் கழிவுகளில் நல்லா மக்க வச்சு கொக்கோ பித் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அந்த துகள்களை, அந்த கொக்கோ பித்தோடைய துகள்கள் எடுத்து அதில் வந்து அசோஸ்பெர்லம் பாஸ்போபாக்டரி அதில் நல்லா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு என்ரிச் பண்ணிவிட்டு அந்த கலவையை போய் இந்த குளித்தட்டுக்குள்ளே போடுவோம். அந்த 99 ஒரு ட்ரெயின் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் 99 குழிகள் இருக்கும். அந்த 99 குழிகளில் ஃபஸ்ட்டு வந்து இந்த என்ரிச்சிட்டு அதாவது நல்ல ஊட்டமேற்றிய அந்த அசோஸ்பெர்லம் பாஸ்போபாக்டரியா ரைசோபியம் ஊட்டமேற்றிய அந்த கலவையை கொக்கோ பித் கலவையை இந்த குழிகளில் ஃபஸ்ட் நிரப்பிவிடுவோம்.
2: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை குளித்தட்டு நாற்று உற்பத்தி முறை குறித்த தகவல் வழங்கினார் வேளாண் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் செந்தூர் குமரன் அவர்கள்.

0: மண்ணுமணியும். இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் விதை உற்பத்தியாளர்களின் முக்கியத்துவம் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் வி அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: விவசாயிகளுக்காக இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து விதை உற்பத்தி செய்வது எப்படி அல்லது விதை உற்பத்தியாளராவது எப்படி, அதை விதை சான்றளிப்பு நடைமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். விவசாயிகள் வந்து இப்போது நம் முக்கியமான நோக்கமாக இருக்கிறது வந்து அதிகமான உற்பத்தியை பெருக்கிறது, அதே மாதிரி வருமானத்தை கூட்டுறது. ஸோ அந்த வருமானத்தை கூட்டுறதுக்கு பல வழிகள் இருந்தாலும் விதைகளை உற்பத்தி பண்ணுறது மூலமாகவே வந்து நம்ம வருமானத்தை இருமடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதற்காக நம்முடைய அரசாங்கமும் பல வகைகளில் சலுகைகளை கொடுத்துட்ருக்காங்க. அதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, எங்கெங்கே எல்லாம் நமக்கு சரியான நேரத்தில் நீர் பாய்ச்சதுக்குரிய ஏற்பாடும் வளமான மண்ணும் இருக்குதோ அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக விதை உற்பத்தி பண்ணலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் தானிய உற்பத்தி பண்ணுறதை விட விதை உற்பத்தி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இருமடங்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதற்காக நீங்கள் மெனக்கடுறது ஒரு கொஞ்சம் ஒரு சிரமப்பட வேண்டிய சொல்லப்போனால் உங்களுக்கு வயலாய்வுக்கு அரசாங்க அலுவலர்கள் வருவாங்க, அது மட்டும்தான். மற்றபடி நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்களோ அதே இதை பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் விதை உற்பத்திக்கு போகிறது ஒரு சிறந்த முறையாக இருக்கும். ஏன் விதை உற்பத்தி பண்ணுங்கிறதுக்காக முக்கியமான காரணம் என்னென்னா, விதை தேவைகள் இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது. நம்ம விதை தேவைகள் அரசாங்கத்தினால அரசாங்க விதை பண்ணைகளிலோ அல்லது வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆராய்ச்சி நிலையங்களிலோ நம்ம உற்பத்தி பண்ணுறது ஓரளவுக்கு போதுமானதாக இருந்தாலும் இன்னும் சரியான நேரத்தில் தரமான விதை கிடைக்கிறது ஒரு சவாலாகவே இருக்குது. அதனால் என்னுடைய முக்கியமான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்கள் நல்ல ஒரு நீர் பாய்ச்சறதுக்கு தேவையான ஒரு கிணறோ அல்லது போர்வெல்லோ அல்லது ஆற்றுப்பாசனமோ இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு போகம் போட்டு எடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அருகில் உள்ள வேளாண்மை அலுவலகங்களில் சென்று அதனுடைய விதை உற்பத்தி செய்வதற்கான தகவல்களை பெற்று அதை பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து முக்கியமாக தேவைகள் என்ன அப்படின்னா, நீங்கள் முதல் தேவை வந்து என்ன விதைகளை உற்பத்தி செய்கிறதுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு சர்வே பண்ணணும். ஏன்னா விதை உற்பத்தின்னு போகும்போது உங்களுடைய நிலத்தில் என்ன விதை போட்டால் அது நல்லா வரும் அப்படிங்கிறத நீங்கள் முதல் அசஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் வேணும் உங்களுக்கு. இப்போ சீட் டிமாண்ட்னு சொல்லுவாங்க, எந்த மாதிரி வெரைட்டிஸ் போட்டால் உங்களுக்கு அது அதிகமாக விற்பனை ஆகும் அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிஞ்சது அப்படின்னா, அந்த மாதிரி விதைகளை நீங்கள் விதை உற்பத்திக்கு பயன்படுத்தும் போது சேல்ஸ் அதாவது சீடு மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு டிமாண்ட் இருக்கும். அதனால் வந்து விதை தேக்கம் இருக்காது. அதுக்கு இன்னும் சுலபமான வழி என்ன அப்படின்னா, அரசாங்கமே வந்து விதை பண்ணி அமைக்கிறதுல அவங்களே முன்னுரிமை தர்றாங்க. அவங்களே வந்து விதைகளை கொடுத்து திருப்பி அவங்களே வந்து விதைகளை வாங்கிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அரசாங்கமும் சரி அல்லது வேளாண்மை பல்கலைக்கழகமும் சரி இது மாதிரி விவசாயிகளின் பங்களிப்போட விதை உற்பத்தி பண்ணுறதுல நிறைய ஸ்கீம்ஸ் திட்டங்கள் வச்சுருக்காங்க. அதில் போயிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு எளிமையான முறையாக இருக்கும். அப்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய வேளாண்மை அறிவியல் நிலையம் அல்லது வேளாண்மை உதவி இயக்குநரகம் அல்லது விதை சான்றளிப்புத்துறை அந்த மாதிரி இடங்களில் போய் உங்களுடைய ஃபஸ்ட்டு அங்கே இருக்க அதிகாரிகளை அணுகி விதை உற்பத்தி பண்ணுறதுக்கு நீங்கள் சீட் க்ரோயர் அப்படிங்கிறத

விதை உற்பத்தியாளர் அப்படிங்கிற அடையாளத்தை உண்டு பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு என்ன விதைகளை நீங்கள் உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். அதுக்கு தரமான விதைகள் எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு கேட்டு சான்றட்டை பொருத்திய விதைகளை நீங்கள் வாங்கணும். அதுதான் முக்கியமான முறை. ஸோ அதுக்கு மூன்று முக்கியமான படிநிலைகள் இருக்குது. நம்மளுடைய விதை உற்பத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல வந்து பிரீடர் சீட் அல்லது வல்லுநர் விதை அப்படிங்கும்போம், அது வந்து விவசாயிகள் உற்பத்தி பண்ண முடியாது. அது பல்கலைக்கழகங்கள் அல்லது அந்த எந்த விதை உற்பத்தியாளரோ அவங்க மட்டும்தான் பண்ண முடியும். அது ரிசர்ச் ஃபார்மில் அவங்க பண்ணிக்குவாங்க. அந்த அட்டைகள் பார்த்தீங்க அப்படின்னா, மஞ்சள் நிற அட்டையில் கோல்டன் எல்லோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த தங்க நிற அட்டைகளில் வந்து அந்த டேக் இருக்கும், அதை நம்ம உற்பத்தி பண்ண முடியாது. அப்போ அதற்கு அடுத்தபடியாக உள்ளது வெள்ளை நிற அட்டை கொண்ட ஆதார நிலை விதை, அதாவது ஃபவுண்டேஷன் சீட்னு சொல்லுவோம். அந்த ஃபவுண்டேஷன் சீட் அதிலேருந்து வரக்கூடிய சர்டிஃபைட் சீட், சான்று விதைகள்னு சொல்லக்கூடியது, அது ப்ளூ கலர் ஊதா நிறத்தில் சான்றட்டை இருக்கும். ஸோ இந்த இரண்டு படிநிலைகள், அதாவது ஆதார விதை அல்லது சான்று விதை, இது இரண்டுமே வந்து விவசாயிகள் தங்களது வயல்களில் நம்ம உற்பத்தி பண்ண முடியும். அதற்கு தேவையான சோர்ஸ் சீடுன்னு சொல்லக்கூடிய பிரீடர் சீடோ அல்லது நீங்கள் சர்டிஃபைட் சீடு பண்ணுறீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் சீடோ எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற தகவல்களை நீங்கள் நம்ம இணையதளத்துலையும் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அருகில் இருக்கக்கூடிய விவசாய ஆராய்ச்சி நிலையங்களில் சென்று நீங்கள் அதனுடைய தகவல்களை பெற்று எங்கே கிடைக்குங்கிறத வாங்கிக்கலாம். ஸோ அந்த சான்றட்டை பொருத்திய விதைகள் கண்டிப்பாக தேவை. உங்களுடைய நிலத்தை பொறுத்த வரைக்கும், இப்போ சாதாரணமாக ஒரு விவசாயி 3 ஏக்கர் அல்லது 5 ஏக்கர் வச்சுருக்காரு அப்படின்னா, எந்த அளவுக்கு உங்களுக்கு நீர் பாசனம் பாய்ச்ச முடியும், அந்த ஒரு பயிர் பண்ணுறீங்க அதுக்கு 3 மாதம் கண்டிப்பாக தண்ணி தேவைப்படுது அல்லது 4 மாதம் தண்ணி தேவைப்படுதுன்னா, அந்த நிலத்தில் எந்த அளவுக்கு தண்ணி பாய்ச்ச இந்த 3 மாதத்துக்கு கண்டிப்பாக இருக்குமோ அந்த மாதிரி அளவுகள் நிலங்களை கண்டிப்பாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வடிகால் வசதி கண்டிப்பாக இருக்கணும், நிலம் சமமாக இருக்கணும், அந்த மாதிரி இடங்களை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் இருக்குது. அதை வந்து உதவி பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு விவசாயத்திலேருந்து, விவசாயத்துறையிலேருந்து அல்லது அருகில் இருக்கக்கூடிய விதை சான்றளிப்பு துறையில் அலுவலர்கள் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி சான்றட்டை பொருத்திய விதைகளை நீங்கள் அதை விதைப்பு செஞ்சு வயல் ஆய்வுக்கு அந்த விதை சான்றளிப்பு அலுவலர் குறைஞ்சது 2-3 முறை வருவாங்க. அதில் முதல் முறையாக வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் விதைப்பு செஞ்ச 30 நாள்லேயோ அல்லது அந்த பூக்கிறதுக்கு 15 நாள் முன்னாடி அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அவங்க வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த விதை சான்றளிப்பு அலுவலர் உங்கள் வயல்களை பார்வையிடுவார். அவங்க இருக்கக்கூடிய நீங்கள் அந்த பில்லு, விதைகள் வாங்கின பில்லு, விதை சான்ற அட்டை, இது எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணும்போது அந்த தரவுகள்லாம் செக் பண்ணிவிட்டு அவர் வந்து அதுக்கு ஒரு வயல் ஆய்வு, சீட் இன்ஸ்பெக்ஷன், ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் சொல்லிட்டு அந்த பூர்த்திகளை வந்து செஞ்சுவாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் விதையை வந்து விதைச்சிட்டிங்க, அது நல்லா வளர்ந்துட்டு வருது அப்படிங்கும்போது களை எடுக்கிறது, மற்றபடி அந்த முக்கியமான ஒரு முறை அப்படின்னு பார்த்தா விதை உற்பத்தியில் கலவன் அகற்றுவதுன்னு சொல்லுவோம், அதாவது ரோகிங்னு சொல்லுவோம். இது என்ன ஒரு தானிய உற்பத்திக்கும் விதை உற்பத்திக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னா, தானிய உற்பத்தியில் நம்ம களை எடுப்போம், மற்ற பகுதியெல்லாம் வேறு என்ன பூச்சி மருந்து அடிக்கிறது அல்லது நோய்க்கு மருந்து அடிக்கிறது இது எல்லாமே பண்ணுவோம், அதுவும் இங்கே விதை உற்பத்திக்கு முக்கியம் தான். பட் ஆனால் தானிய உற்பத்தியில் ரோகிங்கிற ப்ராசஸ் பண்ண மாட்டோம், அதாவது கலவன் அகற்றுதல்னு சொல்கிறது. ஆனால் விதை உற்பத்திக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு முறையாக கடைபிடிக்க வேண்டியது. ஏன் அப்படின்னா, அந்த ரோகிங் அல்லது கலவன் அகற்றுதல் என்ன ப்ராசஸ் அப்படின்னா, உதாரணமாக இப்போ நெல் பயிர் நீங்கள் வச்சுருக்கீங்க, அதில் வந்து இப்போ ஆடுதுறை 57 ரகம் அல்லது 59 ரகம் கோ 55 ரகம் போட்டிருக்கீங்க அப்படின்னா, இது அந்த ரகத்தை தவிர வேறு நெல் ரக பயிர்கள் வந்தாலோ அல்ல வேறு பயிர் ரகங்கள் வந்தாலோ நீங்கள் அந்த பயிர்களை அகற்ற வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது ஒரு டயத்தில் மட்டும் அகற்றினா பத்தாது, 3 காலங்களில் அகற்றணும். அதாவது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜின்னு சொல்லக்கூடிய நம்ம பூக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரே வயல் மட்டத்தில் இருக்கணும், அதாவது டேபிள் டாப்னு சொல்லுவோம். அந்த நம்ம குறிப்பிட்ட பகுதியில் பயிர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லா பயிர்களும் ஒரே ஹைட் அல்லது ஒரே உயரத்தில் இருக்கணும். அதனுடைய தலைகள் அல்லது தண்டுகள் பகுதியில் இருக்க கேரக்டர்ஸ், பிளான்ட் கேரக்டர்ஸ்னு சொல்லுவோம், அந்த குணாதிசயங்கள் எல்லாமே வந்து ஒன்று போல் இருந்தது அப்படின்னா அது அந்த ஒரு குறிப்பிட்ட ரகத்தை சேர்ந்ததுன்னு அர்த்தம். அப்போ பார்த்து நம்ம அதில் அகற்றணும். ஒரு செடி உயரமாக இருக்குது, ஒரு செடி ரொம்ப வளர்ந்துருக்கு அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக அகற்ற மாதிரி இருக்கும். அப்புறம் பூக்கும் தருவாயில் அதனுடைய பூ கேரக்டர்ஸ் வந்து, அது ஃப்ளவரிங் கேரக்டர்ஸ்னு சொல்லுவோம், அதோடைய குணாதிசயங்களை வச்சு அப்பவும் வந்து நீங்கள்
பிற ரகங்கள் கலந்திருந்தால் அதை எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அறுவடை செய்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய விதை காரணிகளை வச்சு கம்பேர் பண்ணி

எல்லாம் யூனிஃபார்மாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதில் எதுவும் வேறுபாடு இருந்தது அப்படின்னா அந்த பிற ரக கலப்பு பயிர்களை வந்து நீங்கள் அகற்றணும். அதுக்காக இதையெல்லாம் வந்து இருக்குமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை, இருந்தால் கண்டிப்பாக அதை அகற்றணும். அதுதான் வந்து ஒரு முக்கியமான வழிமுறை. அதனால தான் வந்து அந்த விதைச்சான்று அலுவலர் வந்து உங்கள் வயல் வெளிகளை வந்து 3 முறை பார்வையிடுவார். ஸோ அந்த முறையை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். அதற்கப்புறமா நீங்கள் அறுக்க போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு தகவல் செஞ்சுட்டு அவங்க இறுதி வயல் அறிக்கை வந்து பார்த்துட்டு அதை சப்மிட் பண்ணுவாங்க. அப்படி இறுதி வயல் அறிக்கை சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு

அதற்கப்புறமா நீங்கள் அறுக்க போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு தகவல் செஞ்சுட்டு அவங்க இறுதி வயல் அறிக்கை வந்து பார்த்துட்டு அதை சப்மிட் பண்ணுவாங்க. அப்படி இறுதி வயல் அறிக்கை சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பகுதியிலிருந்து இவ்வளவு ஒரு மகசூல் கிடைக்கும் அப்படிங்கிறதும் அப்போவே வந்து அவர் அந்த படிவத்தில் குறிப்பிடுவார். ஸோ அந்த முறை வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய வயல்லேருந்து இவ்வளோ தரமான விதைகள் வந்தது அப்படிங்கிறதுக்கு சான்று வந்து முன்னாடியே நிர்ணயிச்சிருவாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் உரமிடுறது இல்லையோ அல்லது நோய் பாதுகாப்பு அல்லது பூச்சி பாதுகாப்புலையோ எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. அடிஷ்னலாக வந்து இந்த கலவை நகற்றுவதிலையும் வந்து ரொம்ப நம்ம ரொம்ப கண்காணிப்பாக இருந்து பாதுகாத்துறோம். இதனாலெல்லாம் பண்ணுறதுனால என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் அல்லது என்ன பயன் அப்படிங்கிறத நான் இறுதியில் சொல்கிறேன். நீங்கள் இதை மாதிரி பண்ணும்போது அடுத்தது அறுவடைக்கு போயிடுறீங்க. அறுவடைக்கு போயிட்டு நீங்கள் அறுவடை வந்து கண்டிப்பாக இப்போ எல்லாமே வந்து மெஷின் ஆயிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் இப்போ கையில் அறுவடை பண்ணுறதுக்கு அதிக ஆள் செலவாகுது அப்படிங்கிறதுனால மெஷினை வச்சு தான் பண்ணுறோம். அப்படி மெஷினை வச்சு பண்ணும்போது அந்த மெஷின் வந்து வேறு ரகங்களை அறுத்துட்டு வந்தது அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக அதை சுத்தம் பண்ணணும். ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரத்துலேருந்து அந்த கம்பைன் மிஷினை வந்து சும்மா ஓட விட்டுட்டு அதுலேருந்து வர நெல் அல்லது மற்ற குப்பைகள்லாம் அகற்றிட்டு ஒரு அந்த வயலில் இருக்க ஓரமான பயிர்களை மொதல் அறுத்துடணும். அறுத்துட்டு அந்த பயிரில் விதைகளை தனியாக பிடிச்சி வச்சிடணும். அதை உங்களோட அப்புறம் அறுக்கக்கூடியதில் கலக்கக்கூடாது. இதுதான் வந்து அந்த மிஷினை சுத்தம் பண்ணுறதுக்காக. ஏன் அப்படின்னா அந்த மிஷின் வந்து வேறு ரகங்களை அறுத்துட்டு வரும்போது அதனுடைய விதைகள் உள்ளே இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். அதற்கப்புறமா நீங்கள் உள்ளே அறுவடை மிஷினை இறக்கி அந்த விதைகளை அறுவடை செய்து அதற்குன்னு தனியாக புது சாக்கு பயில தான் பிடிக்கணும். ஏன்னா நீங்கள் இவ்வளோ வேலைகள் செஞ்சு ஏற்கனவே யூஸ் பண்ண ஒரு பைகளில் சேமிச்சிங்க அப்படின்னா அதிலே ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்ததுன்னா அது விதை கலப்பாயிரும். அப்போது புது பைகளில் சேமித்து விதை தரம் பரிசோதித்ததுக்காக அந்த விதை சான்ற அலுவலர் விதை மாதிரிகளை எடுப்பாங்க. அதை எடுத்து ப்ராசஸிங் மிஷின் சொல்லக்கூடியது, அதாவது நீங்கள் எப்போ விதை சுத்தம் இருக்க மாட்டீங்களோ அப்போ தான் அந்த மாதிரி எடுப்பார். நீங்கள் விதையை அறுத்த பின்னாடி அதை பக்கத்தில் இருக்கிற சுத்திகரிப்பு நிலையத்துக்கு கொண்டு போகணும். அதுவும் வந்து உங்கள் பகுதிகளுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு விதையை சீட் ப்ராசஸிங் பண்ணும்போது உங்களுக்கு விதை மாதிரி எடுப்பாங்க. விதை மாதிரி எடுத்து அதை விதை பரிசோதனை நிலையங்களுக்கு அனுப்புவாங்க. விதை பரிசோதனை நிலையங்களுக்கு அனுப்பும்போது குறைஞ்சது வந்து ஒரு 15-20 நாள் ஆகலாம். ஏன்னா அதை முளைப்புத்திறன் சோதனை வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரணும். அது வர வரைக்கும் அவங்க அந்த ப்ராசஸிங் குடோன்லேயோ அல்லது உங்களுடைய குடோன்லேயோ தான் அப்படியே தான் இருக்கும். அப்போ விதை பரிசோதனையில் உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா நெல்லுக்கு வந்து 80% முளைப்புத்திறன் இருக்கணும். 80% முளைப்புத்திறன் இருந்தால் தான் உங்களோட லாட் வந்து பாஸ் அப்படிங்கிற ரிசல்ட் வரும். ரிசல்ட் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு எந்த விதை சான்ற அலுவலர் உங்கள் வயல்வெளிகளை வந்து பார்வையிட்டாரோ அவர் வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் சீடு ஆதார விதை உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெள்ளை நிற அட்டையில் உங்களுக்கு சான்ற அட்டை கொடுப்பார். நீங்கள் சான்று விதை உற்பத்தியாளராக இருந்தீங்க அப்படின்னா ஊதா நிறத்தில் அந்த சான்ற அட்டையில் வந்து கையொப்பம் விட்டு உங்களுக்கு டேக் பெர்மிஷன் வந்துடும். நீங்கள் டேக் அடிச்சுக்கலாம். அப்போது நீங்கள் அவங்க பைபேக் அரேஞ்ச்மெண்ட் அந்த வேளாண்மை துறையோ அல்லது வேளாண்மை பல்கலைக்கழகங்களோ அவங்க ஸ்கீமில் பதிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து உங்களுக்கு பேமெண்ட்டு இப்போ எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் போகுது. ஸோ உடனே ஆன்லைன் பேமெண்ட் இருந்து அவங்களே விதைகள் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் உற்பத்தி பண்ணி வேறு யாருக்கும் கொடுக்குற மாதிரி இருந்தால் அவங்க சர்டிஃபை பண்ணிடுவாங்க, நீங்கள் விற்கிறத ஆரம்பிச்சிடலாம். இது ஆரம்பத்தில் சொல்கிற மாதிரி இது மாதிரி பண்ணுறதுனால என்ன பயன்பாடு அல்லது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறைகளை பயன்படுத்தாமல் ஒரு இடத்துல நீங்கள் போடும்போது அதுக்கு ஒரு விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நெல்லுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 18 ரூபாயிலேருந்து 23 ரூபா வரைக்கும் தான் ஒரு கிலோ விதைக்கு நீங்கள் வெளியில் விற்க முடியும். இதே இது விதையாக உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னா அது டபுள் ஆகக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்குது. நெல்லில் வந்து 35-40 ரூபா வரைக்கும் போகும். இன்னும் ஒரு சிலது 45 ரூபாய்க்கு கூட போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடியது இந்த ப்ராசஸிங் அண்ட் டெஸ்டிங் மட்டும் நீங்கள் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் ரிசல்ட்லாம் வர்றதுக்கு ஒரு 1-2 மாத காலங்கள் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரெண்டும் தான் வந்து நீங்கள் இதற்குன்னு விதைக்குன்னு மெனக்கிடக்கூடிய காலம். மற்ற எல்லாமே வந்து நீங்கள் சாதாரணமாக தானிய உற்பத்தி பண்ணுறீங்களே அதே மாதிரி தான் இருக்கும். பட்டு கலவன் அகற்றுதல், சீட் டெஸ்டிங் அதாவது விதை பரிசோதனை, சீட் ப்ராசஸிங் சொல்லக்கூடிய விதை சுத்திகரிப்பு, இது மூணுமே வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் ஒரு 2 காலங்கள் நீங்கள் இந்த ப்ராசஸில் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கிலோ விதைக்கு 20 ரூபாய்க்கு விற்கிறத நீங்கள் என்ன குறைஞ்சது 40-50 ரூபாய்க்கு விற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போது உங்களுடைய வருமானம் வந்து 2 மடங்காக உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து நம்ம விதை உற்பத்தி பண்ணுறதுனால நேரடி பலன் சொல்லலாம். மறைமுக பலன் என்ன அப்படின்னா இப்போ சமீப

0: காலத்தில் தரமான விதைகள் கிடைக்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது. இப்போது நீங்கள் அவைலபிள் லேண்ட், உங்களுக்கு எனக்கு தரமான விதை உற்பத்தி பண்ணணும்னு ஆசை இருக்குது, என்கிட்ட நல்ல ஒரு நீர்ப்பாசனத்தோட நிலம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் விதை உற்பத்திக்கு போகலாம். அருகில் இருக்கிற கவர்மெண்ட் விதை பண்ணையோ அல்லது வேளாண்மை அலுவலகங்களையோ அல்லது வேளாண்மை பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையங்களையோ அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையங்களையோ அணுகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி இதில் பயன்படுத்தி உங்களுடைய வருமானத்தை கண்டிப்பாக பெருக்க வேண்டும். இதை வந்து உங்களுடைய வருமானத்துக்காக மட்டும் சொல்லலை, மற்ற விவசாயிகள் பயன்படணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலையும் இந்த தரமான விதை உற்பத்தி பண்ணுறதுனால் உங்களுக்கு மற்ற விவசாயிகளும் பயனடைவார், நீங்கள் பயன்படுறது மட்டும் இல்லாமல் மற்ற விவசாயிகளும் பயனடைவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த விவசாயிகள் அனைவரும் இந்த விதை உற்பத்தி பண்ணக்கூடிய நெறிமுறைகளை தெரிந்து கொண்டு அதனுடைய பலன்களை பெறுமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி.
1: இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் இதுவரை விதை உற்பத்தியாளர்களின் முக்கியத்துவம் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் வி அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

வேளாண் தகவல். இன்றைய வேளாண் தகவல் நிகழ்ச்சியில் துவரை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து அறிந்து கொள்ளலாம். துவரை அதிக ஊட்டச்சத்துக்கள் மற்றும் நிலையான வருமானம் தரும் ஒரு முக்கிய பயறு வகை பயிராகும். இது மானாவாரி மற்றும் பாசன நிலங்களுக்கு மிகவும் ஏற்றது. சரியான மண், விதை நேர்த்தி மற்றும் முறையான பராமரிப்பு மூலம் அதிக மகசூல் பெறலாம். துவரைக்கு வடிகால் வசதியுள்ள செம்மண் மற்றும் இருமண் வகைகள் மிகவும் உகந்தது. ஆடிப்பட்டம், அதாவது ஜூலை ஆகஸ்ட், துவரை விதைப்பதற்கு ஏற்ற சிறந்த பருவமாகும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சில ரகங்களை பரிந்துரை செய்கிறது. இதில் கோ 6, கோ 7, வம்பன் 2, APK 1, LRG 41. இது நீண்ட காலம், அதாவது 200 நாட்களுக்கு மகசூல் அதிகம் தரக்கூடிய ரகமாகிறது. விதை நேர்த்தி செய்வது. விதைப்பதற்கு முன் விதை நேர்த்தி செய்வதற்கு 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி அல்லது 10 கிராம் சூடோமோனோஸ் கொண்டு விதைக்க வேண்டும். விதைப்பதற்கு முன் ரைசோபியம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியா கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். வரிசைக்கு வரிசை 5 அடி அல்லது 7 அடி இடைவெளியும் செடிக்கு செடி 1 அடி இடைவெளியும் இருக்குமாறு விதைக்க வேண்டும். 1 ஏக்கருக்கு 10 வண்டி மக்கிய தொழு உரத்தை அடிவுரமாக இட வேண்டும். 1 ஏக்கருக்கு 20 கிலோ யூரியா மற்றும் 60 கிலோ சூப்பர் பாஸ்பேட் அடிவுரமாக பயன்படுத்த வேண்டும். மேலும் 1 ஏக்கருக்கு 2 கிலோ பயிர் வகை நுண்ணூட்ட சத்தை 20 கிலோ மணலுடன் கலந்து தூவ வேண்டும். மழை இல்லாத சமயங்களில் விதை முளைக்கும் போது பூக்கும் பருவம் மற்றும் காய்பிடிக்கும் பருவங்களிலும் தண்ணீர் பாய்ச்சுவது அவசியம். விதைத்த 15 மற்றும் 30 நாட்களில் களைகளை அகற்ற வேண்டும். காய்கள் 80% முதிர்ந்து பழுத்தவுடன் முழு பயிரையும் அறுவடை செய்ய வேண்டும். 2 அல்லது 3 நாட்களுக்கு குவித்து வைத்து நன்கு உலர வைத்து விதைகளை பிரித்தெடுக்கலாம். LRG 41 என்ற ரகம் 200 நாட்கள் வயதுடையது. 1 ஹெக்டேருக்கு 2500 கிலோ மகசூல் கிடைக்கும். காய்ப்புழு எதிர்ப்பு சக்தி கொண்டது. PRG 1 என்ற ரகம் 180 நாட்கள் வயதுடையது. 1 ஹெக்டேருக்கு 1400 கிலோ மகசூல் கிடைக்கும். பச்சைக்காய் 1 செடிக்கு 3 கிலோ வரை மகசூல் கிடைக்கும். PRG 2 என்ற ரகம் 150 நாட்கள் வயதுடையது. ஹெக்டேருக்கு 1500 கிலோ வரையிலும் மகசூல் கிடைக்கும். காய்ப்புழு எதிர்ப்பு சக்தி கொண்டது. கோ 6 என்ற ரகம் 180 நாள்கள் வயதுடையது. ஹெக்டேருக்கு 1000 கிலோ வரையில் மகசூல் கிடைக்கும். கோ 7 130 நாட்கள் வயதுடையது. ஹெக்டேருக்கு 1200 கிலோ மகசூல் கிடைக்கும். VPN 3 என்ற ரகம் 105 நாட்கள் வயதுடையது. ஹெக்டேருக்கு 1550 கிலோ மகசூல் கிடைக்கும். விதைப்பதற்கு சான்றிதழ் பெற்ற சுமார் 90% முளைப்பு திறனுடைய விதைகளையே பயன்படுத்த வேண்டும். ஹெக்டேர் நடவு முறையில் சாகுபடி செய்ய சுமார் 2.5 கிலோ விதை போதுமானது. சாதாரண முறையில் விதைக்க 1 ஹெக்டேருக்கு 25 கிலோ விதை தேவைப்படும். 1 லிட்டர் தண்ணீரில் 20 கிராம் கால்சியம் குளோரைடை கலந்து பின் விதைகளை அக்கலவையில் 1 மணி நேரம் ஊற வைத்து பின் 7 மணி நேரம் நிழலில் உலர்த்த வேண்டும். இவ்வாறு விதைகளை கடினப்படுத்துவதன் மூலம் செல்லின் புரோட்டோபிளாசம் கடினப்படுத்தப்பட்டு நீரை கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கும். இதனால் விதைகளின் முளைப்பு திறனும் பயிர் வளர்ச்சி பெற்று அதிக விளைச்சல் பெற வழிவகுக்கும். கடினப்படுத்தப்பட்ட விதையை 100 கிராம் ரைசோபியம் நுண்ணுயிர் கலவை மற்றும் 100 மில்லி சூடில்லாத அரிசி கஞ்சியுடன் நன்கு கலந்து 15 நிமிடம் நிழலில் உலர வைத்து விதைக்க வேண்டும். நுண்ணுயிர் கலந்த விதைகளை உடனே விதைக்க வேண்டும். குழித்தட்டு முறையில் 98 குழி கொண்ட குழித்தட்டில் தென்னை நார் கழிவு நிரப்பி விதை

நேர்த்தி செய்த விதைகளை ஒரு குழிக்கு ஒரு விதை என்ற அளவில் ஒரு சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைத்து பின் தென்னைநார் கழிவு மூலம் விதைகளை மூட வேண்டும். இவ்வாறு விதைப்பு செய்யப்பட்ட குழித்தட்டுகளை நிழலான இடங்களில் வைத்து தண்ணீர் தெளித்து பாதுகாக்க வேண்டும். நன்கு பராமரிக்கப்பட்ட செடிகளை 15 முதல் 20 நாளில் நடவுக்கு பயன்படுத்த வேண்டும். நடவுக்கு சில நாட்களுக்கு முன்பு இளம் வெயிலில் நாற்றுக்களை வைத்து கடினப்படுத்திய பின் நடவு செய்ய வேண்டும். வேளாண் பழமொழி சிந்தனை: ஆடு பயிர்காட்டும் ஆவாரை கதிர்கட்டும். ஆடு பயிர்காட்டும் ஆவாரை கதிர்கட்டும். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். விடைபெறும் முன், தமிழ்நாடு வேளாண் பல்கலை 2025 வெளியிட்ட புதிய உளுந்து ரகம் தான் வம்பன் 12. இது 75 முதல் 80 நாட்களில் அறுவடையாகும். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இன்று இரவு 8:05 மதுரை தென்றல், அதனைத் தொடர்ந்து 8:30 அறிவியல் வெள்ளி. பசுமை ஹைட்ரஜன் தகவல் வழங்குபவர் மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் எம் நந்தகுமார் அவர்கள்.

ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்வது செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான

0: என்ற கட்டுரையையும் வெளியிட்டுள்ளார். இந்த நிதியாண்டில் காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 16வது நிதி ஆணையம் 435,236 கோடி ரூபாயை பரிந்துரைத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இதனை முறையாக செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தேசிய பயிலரங்கு இன்று நடைபெற்றதாக அமைச்சர் தெரிவித்தார். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த துறையின் செயல்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் முதலமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கூறி முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்த திரு அனிதா ராதாகிருஷ்ணனை அவசர அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்றும் அவர் வினவியுள்ளார். வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்யாமல் குதிரை பேரத்தின் மூலமாக ஆட்சியை தக்கவைத்து விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை கைது செய்து காலம் கடத்திவிடலாம் என்று முதலமைச்சர் எண்ணுவதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுதொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கை மாவட்டத்தில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனத்தை பறிமுதல் செய்ததற்காக காவல் உதவி ஆய்வாளர் திரு துரைசிங்கம் திமுக பிரமுகர்களால் தாக்கப்பட்ட சம்பவத்தை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தவேக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்தது தொடர்பாக காவல்துறை விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மிக முக்கியமான இந்த வழக்கினை காவல்துறையினர் சரியான முறையில் கையாள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற செயல்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தமிழகத்தில் தடுப்பணைகளை கட்டுவதில் திராவிட கட்சிகள் கவனம் செலுத்தவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபயணம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். இப்பிரச்சினையில் நடுவர் ஆணையம் அமைக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தினார். தனியார் பேருந்துகளின் தன்னிச்சையான கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரும்பாலான மாவட்டங்களில் தனியார் பேருந்து நிறுவனங்கள் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கு எதிராக போக்குவரத்து துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் முஷ்கனும், 50 கிலோ எடைப்பிரிவில் பர்வீனும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் மன்யா ராஜ்புத்தும், 62 கிலோ எடைப்பிரிவில் சவிதாவும் வெள்ளிப் பதக்கம் வென்றனர். 55 கிலோ எடைப்பிரிவில் காஜலும், 59 கிலோ எடைப்பிரிவில் கோமலும், 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லாத்தரும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் ஷீதல் தேவி, ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147-143 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் சுவாகுமிலங் டியோடோரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதி ஆட்டத்தில் பாவனா ஹர்விந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கோலிடின் நொவீரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் இரட்டையர் பிரிவில் ஷீதல் தேவி, பாயல் நாக் இணையும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் தோமன்குமார், ஷியாம் சுந்தர் சுவாமி இணையும் வெண்கலப் பதக்கம் வென்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05.

0: இந்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் வரும் முதல் திரைப்படம் மான் கராத்தே. திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்ருக்கீங்க மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். அஞ்சான் திரைப்படத்திலிருந்து

0: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
1: டேய், அந்த காலக்கையை ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
2: நினைக்கிறேன்டா.
0: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்கக்கா.
3: மதுரத்தண்டல் நிகழ்ச்சி கேட்டீர்கள் நேயர்களே. நேரம் 8:30.
4: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், அறிவியல் வெள்ளி. இன்றைய நிகழ்ச்சியில் பசுமை ஹைட்ரஜன் தகவல்கள் கேட்கலாம்.

0: வழங்குபவர் மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் எம் நந்தகுமார் அவர்கள்.
1: பசுமை ஹைட்ரஜன், புவி வெப்பமயமாதல் மற்றும் பருவநிலை மாற்றம் ஆகியவற்றை எதிர்கொள்ள கார்பன் உமிழ்வற்ற ஆற்றல் மூலங்களை நோக்கி உலகம் மிக வேகமாக நகர்ந்து வருகிறது. இச்சூழலில் கச்சா எண்ணெய் மற்றும் நிலக்கரி போன்ற புதைப்படிவ எரிபொருள்களுக்கு மாற்றாக பசுமை ஹைட்ரஜன் என முக்கியமான ஒரு திருப்புமுனையாகவும் எதிர்கால ஆற்றல் சுதந்திரத்தின் அடித்தளமாகவும் உருவாகி உள்ளது. தற்போதைய சூழலில் கச்சா எண்ணெய் மற்றும் நிலக்கரி போன்ற எரிபொருள்களுக்கான தேவை என்பது அதிகரித்து உள்ளது. அதே சமயம் அதனுடைய பயன்பாடுகள் மிகவும் அதிகமாக இருப்பதால் அதன் விலையும் அதிகமாக உள்ளது. விலை மட்டுமல்லாது அது சுற்றுச்சூழலில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்பது மிகப்பெரியது. அதற்கான மாற்று சிந்தனை பசுமை ஹைட்ரஜன். உலக அளவில் பசுமை ஹைட்ரஜனை பற்றி அதிக அளவிலான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. வருங்காலங்களில் எப்படி வந்து மின்சாதன வாகனங்கள் இருக்கிறதோ அதே போன்று வருங்காலங்களில் ஹைட்ரஜன் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் அதிக அளவில் புழக்கத்தில் இருக்கும். பசுமை ஹைட்ரஜன் எப்போது செயல்படுகிறது, அதற்கான இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் என்ன என்பதை காணலாம். ஹைட்ரஜன் பிரபஞ்சத்தில் மிக அதிகமாக காணப்படும் ஒரு தனிமமாகும். இது நம்மளுடைய தனிம வசிப்பு அட்டவணையில் முதல் தனிமமாக உள்ளது. இது தனித்த தனிமமாக கிடைப்பது இல்லை, இது நீரின் மூலமாக சேர்ந்து உள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நீர் என்பதற்கான மூலக்கூறு வாய்ப்பாடு H2O, அதாவது இரண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்தது நீராகும். அப்போது நம்மளோட நீரில் அதிக அளவிலான ஹைட்ரஜன் இருக்கிறது. நமக்கு தேவையானது ஹைட்ரஜன் மட்டும்தான். இந்த ஹைட்ரஜனை எப்படி தனியாக பிரித்தெடுக்க போகிறோம் அப்படின்றது தான் மின்னார் பகுப்பு மூலியமாக ஹைட்ரஜனை பிரித்தெடுத்து இந்த ஹைட்ரஜனை வந்து ஒரு எரிபொருளாக எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத விரிவாக பேசுவோம். ஹைட்ரஜனை பிரித்தெடுப்பிற்கான பல வகையான முறைகள் உள்ளது. அதில் முக்கியமான ஒரு முறை தான் மின்னார் பகுப்பு முறை. நான் முன்பு குறிப்பிட்டது போல நீர் என்பதில் அதிகமான ஹைட்ரஜன் உள்ளது. இரண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்தது நீராகும். இந்த நீரை எடுத்து நாம் குறிப்பிட்ட மின்னழுத்தம் ஆர் மின்னோட்டம் கொடுக்கும் பொழுது அதில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் என்ற இரு தனித்தனித்த அயனிகளை பிரிக்கும். தனித்து பிரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் அயனிகளை தனியாக எடுத்து நாம் சேமிக்கும் பொழுது அது ஒரு பசுமை ஹைட்ரஜனாக மாறுகிறது. இந்த ஹைட்ரஜன் நம்மளுடைய எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. ஹைட்ரஜனுக்கான வகைப்பாடுகள். உற்பத்திக்கு உந்தப்படும் ஆற்றல் மூலம் ஹைட்ரஜன் கார்பன் உமிழ்வு அளவை பொறுத்து வகைப்படுத்தப்படுகிறது. ஹைட்ரஜன் வகைகள். சாம்பல் ஹைட்ரஜன், நீல ஹைட்ரஜன், பசுமை ஹைட்ரஜன் என வகைப்படுத்தப்படுகிறது. சாம்பல் ஹைட்ரஜன் என்பது நீராவி மீத்தேன் மறுவடிவமைப்பு மூலம் இயற்கை எரிவாயிலிருந்து பிரிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த சாம்பல் ஹைட்ரஜனை பிரித்தெடுக்கும் பொழுது மிக அதிக அளவிலான CO2 வளிமண்டலத்தில் நேரடியாக கலக்கிறது. இரண்டாவது வகையான நீல ஹைட்ரஜன் சாம்பல் ஹைட்ரஜன் முறையை தான் பின்பற்றி பிரித்தெடுக்கப்படுகிறது. இதன் மூலம் வெளியிடப்படக்கூடிய அந்த CO2வின் அளவு நடுத்தர அளவில் உள்ளது. பசுமை ஹைட்ரஜன் புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தை கொண்டு தூய்மையான முறையில் நீரை மின்னார் பகுப்பு செய்தல் மூலம் கிடைக்கப்பெறுவதால் இதிலிருந்து உமிழக்கூடிய கார்பன் டை ஆக்சைடின் அளவு என்பது முற்றிலும் புறக்கணிக்கத்தக்கது, அதாவது 0 emission என்று சொல்வார்கள். இந்த பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியில் எந்த விதமான கார்பன் உமிழ்வும் இல்லை. எப்படி இந்த பசுமை ஹைட்ரஜனை நம்ம பிரித்தெடுப்பது என்பதை பற்றி பார்த்தோம். இதை எப்படி சேமிப்பது, எப்படி வந்து நம்மளுடைய வாகனங்களில் பயன்படுத்துவது என்பதை பற்றி பேசுவோம். ஹைட்ரஜனின் நிறை ஆற்றல் அடர்த்தி அதிகம் என்றாலும் அதன் கன அளவின் ஆற்றல் அடர்த்தி மிக குறைவு. சாதாரண வளிமண்டல அழுத்தத்தில் 1 kilo ஹைட்ரஜனை சேமிக்க 11,000 liter கொள்ளளவு கொண்ட பிரம்மாண்ட தொட்டி தேவைப்படும். எனவே அதை சுருக்குவது ஒரு பெரிய சவாலாகும். சேமிப்பு முறைகளில் உள்ள சிக்கல்கள். பசுமை ஹைட்ரஜனை சேமிப்பதில் பல வகையான சிக்கல்கள் உள்ளது. குறிப்பாக உயர் அழுத்த வாயுநிலை சேமிப்பு திட்டம். ஹைட்ரஜன் வாயுவை ஒரு 350 bar முதல் 700 bar என்ற அழுத்தத்தில் உயரிய அழுத்தத்தில் அழுத்தப்பட்டு கார்பன் ஃபைபர் கலப்பு தொட்டிகளில் சேமிக்கப்படுகிறது. இத்தொட்டிகளின் உற்பத்தி செலவு மிக அதிகம். எனவே பசுமை ஹைட்ரஜனை சேமிப்பதற்கான சவால்கள் மிகவும் அதிகம். இரண்டாவது சேமிப்பு முறை அதி குளிர் திரவ நிலை சேமிப்பு, கிரையோஜெனிக் லிக்விட் ஸ்டோரேஜ் என்று சொல்வார்கள். ஹைட்ரஜனை திரவ நிலைக்கு மாற்ற அதை -253°C என்ற மிக கடுமையான உறை வெப்பநிலைக்கு குளிர்விக்க வேண்டும். இந்த வெப்பநிலையை தொடர்ந்து பராமரிப்பது கடினம்.

இதற்கு அதிநவீன வெப்ப கடத்தா பொருட்கள், அதாவது சூப்பர் இன்சுலேஷன் மெட்டீரியல் தேவைப்படுகிறது. அதை செலுத்துவதும் மிகவும் சவாலான ஒன்று. சேமிக்கப்பட்ட இந்த பசுமை ஹைட்ரஜனை எப்படி நாம் பயன்படுத்த முடியும்? அதில் இருக்கக்கூடிய சவால்கள்: ஹைட்ரஜன் ஊட்டம் மற்றும் உடையக்கூடிய தன்மை உடையது. ஹைட்ரஜன் எம் பிரிட்டில்மெண்ட் என்று கூறுவார்கள். ஹைட்ரஜன் மூலக்கூறுகள் மிக சிறியதாக இருப்பதால் அவை எஃகு குழாயின் மூலமாக உலோக படிகங்களுக்குள் எளிதாக ஊடுருவி கண்ணுக்கு தெரியாத நுண் விரிசல்களை ஏற்படுத்தி குழாய்களை திடீரென உடைய செய்கிறது. உள்கட்டமைப்பு முதலீடு: தற்போது உள்ள இயற்கை எரிவாயு குழாய்களில் 10% முதல் 20% வரை மட்டுமே ஹைட்ரஜனை கலந்து அனுப்ப முடியும். 100% தூய ஹைட்ரஜனை கொண்டு செல்ல முற்றிலும் புதிய பிரத்யேக உட்புற பூச்சு கொண்ட குழாய் அமைப்புகள் தேவைப்படுகிறது. இதற்கு அதிக அளவிலான முதலீடு தேவைப்படுகிறது. சேஃப்டி புரோட்டோகால்ஸ்: இந்த ஹைட்ரஜனை எப்படி நாம் பாதுகாப்பாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்து செல்ல முடியும்? ஹைட்ரஜன் மிக அதிக எரிதிறன் கொண்டது. காற்றில் இதன் எரியும் வரம்பு 4% முதல் 75% வரை மிகவும் விரிந்தது. மேலும் வெறும் 0.017 மில்லி ஜூல் என்ற மிக குறைந்த தீப்பொறி ஆற்றல் இருந்தாலே இந்த ஹைட்ரஜனானது எளிதில் தீப்பற்றிவிடும். எனவே பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றிதான் ஓரிடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு இந்த சேமிக்கப்பட்ட ஹைட்ரஜனை நாம் கடத்த முடியும். முதலாவது, பொருள். ஹைட்ரஜனை பாதிப்புள்ளாக்காத துருப்பிடிக்காத எஃகினால் மட்டுமே குழாய்கள் மூலம் மட்டுமே கொண்டு செல்ல முடியும். இரண்டாவது, கசிவு கண்டறிதல். ஹைட்ரஜனை எடுத்து செல்லக்கூடிய குழாயில் ஏதாவது கசிவுகள் இருந்தால் அது நம் கண்களுக்கு தெரியாது. அதையும் நாம் மிகவும் எச்சரிக்கையுடன் கண்காணிக்க வேண்டும். மூன்றாவது, அதிநவீன லேசர் வாயு கண்டறிவான்கள் மூலம் அகச்சிவப்பு சுடர்கள் மற்றும் பசுமை ஹைட்ரஜனை எடுத்து செல்லக்கூடிய குழாய்களில் ஏதாவது விரிசல்கள் இருந்தால் அதை கண்டறிவதற்கான வழிமுறை என்பது அதிநவீன லேசர் கதிர்களை பயன்படுத்தி அதனுடைய விரிசல்களை கண்டறிந்து தடுக்கப்படும். பாதுகாப்பு வழிமுறைகளை பற்றி பேசியுள்ளோம். அடுத்ததாக, இந்த பசுமை ஹைட்ரஜனால் ஏற்படக்கூடிய பொருளாதார சவால்கள் மற்றும் மாபெரும் வாய்ப்புகள். தற்போதைய நிலவரப்படி புதைப்படிவ எரிபொருட்களோடு ஒப்பிடும் பொழுது இதன் உற்பத்தி செலவு அதிகமாக உள்ளது. சாம்பல் ஹைட்ரஜன் 1 கிலோ தோராயமாக உற்பத்தி செய்வதற்கு 150 முதல் 200 ரூபாய் செலவாகும். பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி செய்ய 400 முதல் 600 ரூபாய் வரை செலவாகிறது. மேலும் 1 கிலோ பசுமை ஹைட்ரஜனை தயாரிக்க தோராயமாக 9 முதல் 11 லிட்டர் தூய்மையான நீர் தேவைப்படுகிறது. இது வறண்ட பகுதிகளில் நீர் பற்றாக்குறை ஏற்படுத்த வாய்ப்புகள் உள்ளது. மாபெரும் வாய்ப்புகள்: இந்த பசுமை ஹைட்ரஜனை பயன்படுத்துவதன் மூலமாக CO2வின் அளவை வளிமண்டலத்தில் கட்டுப்படுத்த முடியும். மின்சார வாகனங்களில் பயன்படுத்தக்கூடிய லித்தியம் அயன் பேட்டரிகளில் சாத்தியப்படாத கனரக தொழில்களை லாரிகள், கப்பல்கள், விமானங்கள், இரும்பு எஃகு மற்றும் உரத் தொழிற்சாலைகள் போன்றவற்றில் சுத்தப்படுத்தப்பட்ட பசுமை ஹைட்ரஜன் மிக சிறந்த மாற்றாகும். அது மட்டுமில்லாமல் இந்தியா போன்ற நாடுகளில் தங்களின் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு தேவைகளுக்கான இறக்குமதி சுமையை கணிசமாக குறைத்து ஆற்றல் சுதந்திரம் பெற வழிவகுக்கிறது. பசுமை ஹைட்ரஜனை உருவாக்கும் மற்றும் சேமிப்பதற்கான சிறப்பு திட்டங்கள்: இந்தியாவின் தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம், நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன், ஒரு முக்கியமான சில திட்டங்களை அறிவித்துள்ளது. சைட் திட்டம்: மின்னார் பகுப்பி உற்பத்தி மற்றும் பசுமை ஹைட்ரஜன் தயாரிப்பில் ஈடுபடும் உள்நாட்டு நிறுவனங்களுக்கு நேரடியாக நிதி ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. பசுமை ஹைட்ரஜன் மிகப்பெரிய அளவில் நுகர்வு மற்றும் ஏற்றுமதி சாத்தியமுள்ள துறைமுக பகுதிகளில் அதிகமான மையங்களை உருவாக்க அரசு ஊக்குவிக்கிறது. போக்குவரத்து சோதனைகள்: குறிப்பாக மலைப்பகுதிகள், எரிபொருள் கொண்டு செல்ல சிரமமாக உள்ள மற்ற பகுதிகளில் இந்த பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி மற்றும் சேமிப்பை உருவாக்குவதன் மூலம் போக்குவரத்தை முழுவதுமாக பசுமை ஹைட்ரஜன் மூலமாகவே செயல்படுத்த முடியும். உலக அளவில் பசுமை ஹைட்ரஜனை நம் உருவாக்குவதற்கும் சேமிப்பதற்கான சவால்கள் வந்து அதை உருவாக்குவதற்கான செலவினங்கள் அதிகமாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் சேமிப்பதற்கும் அதை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்குமான செலவினங்கள் அதிகமாக உள்ளது. உலக அளவில் 2030 ஆண்டிற்குள் இந்த செலவினங்களை குறைப்பதற்கான ஆராய்ச்சியானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. பசுமை ஹைட்ரஜனுக்கான சில முக்கியமான பயன்பாடுகள் என்பது 0 கார்பன் உமிழ்வு. அது மட்டும் இல்லாமல் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடின் அளவை கட்டுப்படுத்துவதன் மூலமாக
எதிர்மறையான சில நன்மைகள்

உள்ளது. குறிப்பாக வெப்பமண்டல காடுகள் பூமியின் வெப்பநிலை மற்றும் காற்றின் திசை மாற்றம் போன்றவற்றை கட்டுப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் பசுமை ஹைட்ரஜனால் ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு பயன்பாடு என்பது ஆற்றல் சுதந்திரம். மற்ற கல்ஃப் கண்ட்ரி போன்ற கச்சா எண்ணெயை சார்ந்துள்ள எரிபொருட்களுக்கு மாற்றாக பசுமை ஹைட்ரஜனை பயன்படுத்த முடியும். இதற்கான சவால் என்பது பசுமை ஹைட்ரஜனை உருவாக்குவதற்கு அதிக அளவிலான தூய நீர் தேவைப்படுகிறது. தூய நீரிலிருந்து அதிக அளவில் ஹைட்ரஜன் எடுக்க முடியும் என்பதால் நீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இதுதான் இதற்கான குறைகள் என்று சொல்லலாம். ஆனால் அதற்கு மாற்று வழியாகவும் கடல் நீரிலிருந்து ஹைட்ரஜனை பிரித்தெடுக்க முடியுமா என்ற ஆராய்ச்சிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதில் சில சவால்கள் நிறைந்துள்ளது. குறிப்பாக கடல் நீரிலிருந்து ஹைட்ரஜனை பிரித்தெடுக்கும் பொழுது ஆக்சிடைசேஷன் என்று சொல்லக்கூடிய ஆக்சிஜனேற்றம் எலக்ட்ரான் உமிழ்வு போன்ற எடுத்து செல்லக்கூடிய குழாய்கள் வந்துட்டு மாசடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடல் நீரிலிருந்து பசுமை ஹைட்ரஜன் எடுப்பதற்கான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த ஆராய்ச்சிகளின் முடிவுகள் நமக்கு

0: சவால்கள் நிறைந்துள்ளது. குறிப்பாக கடல் நீரில் இருந்து ஹைட்ரஜனை பிரித்தெடுக்கும் பொழுது ஆக்சிடைசேஷன் என்று சொல்லக்கூடிய ஆக்சிஜன் ஏற்றம், எலக்ட்ரான் உமிழ்வு போன்ற எடுத்து செல்லக்கூடிய குழாய்கள் வந்துட்டு மாசடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடல் நீரிலிருந்து பசுமை ஹைட்ரஜன் எடுப்பதற்கான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த ஆராய்ச்சிகள் முடிவுகள் நமக்கு மேலும் இதை சேமிப்பதற்கும் மாற்று எரிபொருளுக்கான வழி வகுக்கிறது.
1: இதுவரை பசுமை ஹைட்ரஜன் தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் எம் நந்தகுமார் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அறிவியல் வெள்ளி. Thank you.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: அப்பா அப்பா, டிராபிக் சிக்னல் மாறப்போகுதுப்பா, வேகமா போயிடுப்பா.
2: ஒருமா பைய போவோம்.
1: என்னப்பா நீ, கோட்டுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்ட, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தினாதானே சிக்னல் கிடைச்ச உடனே முன்னாடி ஓடிட முடியும். நம்ம
2: ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்தினாதான் ரோடு கிராஸ் பண்ற எல்லாரும் பயமில்லாம சிப்ரா கிராசிங்ல ரோடு கிராஸ் பண்ண முடியுமா? இந்த கோட்டை தாண்டி நம்ம போக கூடாது.
1: ரோட்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு, சரி, அப்ப நமக்கு என்னப்பா பாதுகாப்பு?
2: டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டுனா சீட் பெல்ட் போடணும், வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமாய் இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
3: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
4: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
3: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
2: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
3: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
4: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
3: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
3: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒன்னும் ஆகாது.
4: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
3: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
2: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
5: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
6: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் 8:45. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தண்டல் நிகழ்ச்சியில் திரை இசையாக. மதுரத்தண்டல் நிகழ்ச்சியில் முதல் பாடல் சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தண்டல் நிகழ்ச்சியில் இனி தொடரும் பாடல்

0: நமக்கு வந்து எவ்வளோ சுலபமாக வந்து ஒரு இடத்துக்கு நம்ம போகணும், அதை எப்படி எவ்வளோ லகுவாக நம்ம போக முடியும் அப்படின்ற ஒரு அம்சத்தை வலியுறுத்தி மத்திய அரசு ஏராளமான திட்டங்களை வந்து தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம நிலையத்துக்கு இன்றைக்கு தெற்கு ரயில்வேயின் தலைமை மக்கள் தொடர்பு அதிகாரி திரு எஸ் என் நரேன் அவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்டேயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான மாநிலமாக இருக்குது தமிழகம். இந்த தமிழகத்தில் இருந்து காஷ்மீர் வரைக்கும் சரி, இல்லை இந்த பக்கம் பாம்பே, அந்த பக்கம் வந்து கொல்கட்டா, இல்லை வடகிழக்கு மாநிலங்கள், இந்த இடத்துக்கு எல்லாத்துக்கும் போகிறதுக்கு நிறைய ரயில்கள் சென்னையிலேருந்து போயிட்டுருக்கு. ஸோ மொத்தமாக ஒரு சாதனையை படைக்கக்கூடிய ரயில்வே துறை நம்மளோட துறையாக இருக்குது. பொதுவாக வந்து பெண்கள் பயணம் செய்யும்போது அவங்களுக்கு கூடுதலான ஒரு வசதி தேவைப்படுது. ஏன்னு கேட்டால் அவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அவங்க கூட எடுத்துகிட்டு போகிற லக்கேஜ் முதற்கொண்டு குழந்தைங்க முதற்கொண்டு வயதான பெண்களுக்கும் வந்து அந்த மேலே ஏறுறது அதெல்லாம் கஷ்டம். ரயிலில் போகும்போது என்ன மாதிரியான வசதிகள் இருக்குது பெண்களுக்கு, அப்புறம் குழந்தைகளுக்கு, அதுக்கப்புறம் வயசானவங்களுக்கு?
1: ரயில்வே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் பூரா இந்தியாலேயுமே சரி எல்லா மாநிலங்களிலும் நெட்ஒர்க் ரீச் ஆகிருக்கு. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம வந்தே பாரத் ரயில்கள், இந்த வந்தே பாரத் ரயில்கள் வந்து இந்திய ரயில்வேயின் நவீன முகமாக திகழ்கின்றன. சாதாரண விரைவு ரயில்களுடன் ஒப்பிடும்போது இவை அதிக வேகம், மேம்பட்ட வசதி மற்றும் சிறந்த பயண அனுபவத்தை வழங்குகின்றன. தமிழகத்தில் முக்கிய நகரங்களை விரைவான, வசதியான மற்றும் நவீன ரயில் சேவையுடன் இணைக்கும் வகையில் தற்போது 8 ஜோடி வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதில் சென்னை மைசூர், சென்னை கோயம்புத்தூர், சென்னை திருநெல்வேலி, சென்னை நாகர்கோயில், சென்னை விஜயவாடா, கோயம்புத்தூர் பெங்களூரு, மதுரை பெங்களூரு உள்ளிட்ட வழித்தடங்களில் இயக்கப்படும் இந்த ரயில்கள் பயண நேரத்தை கணிசமாக குறைத்து உலக தரத்திலான பயண அனுபவத்தை வழங்கி வருகின்றன. தொழிலதிபர்கள், மாணவர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் தினசரி பயணிகள் என பல்வேறு தரப்பினரிடையே இந்த சேவைகள் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. 2026 நிதியாண்டில் தமிழகத்துக்கு வரலாறு காணாத வகையில் 7,600 கோடி ரூபாயாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல கடந்த 12 ஆண்டுகளில் சுமார் 1,300 கிலோமீட்டர் தமிழ்நாட்டிற்கு புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதை தவிர தமிழ்நாட்டில் மட்டும் 97% எலக்ட்ரிஃபிகேஷன் எட்டப்பட்டுள்ளது. அதே போல் தமிழ்நாட்டில் ரயில்வே துறையின் கட்டமைப்பு வளர்ச்சிக்கு இணையாக பயணிகள் ஒட்டுமொத்த பயண அனுபவத்தை உயர்த்தும் நோக்கில் அம்ருத் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் நவீன வசதிகளுடன் 75 ரயில் நிலையங்களில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களில் ரயில்வே பாதுகாப்பு படை தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. முக்கிய ரயில்களில் RPF பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் ரயில் எஸ்கோர்ட் குழுக்கள் பணியமர்த்தப்படுகின்றனர். பெண்கள் பெட்டிகளிலும் சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. பயணிகளுக்கு உதவுவதற்காக முக்கிய ரயில் நிலையங்களில் மே ஐ ஹெல்ப் யூ உதவி மையங்கள் செயல்பட்டு வருகின்றன.
0: இந்த மே ஐ ஹெல்ப் யூல வந்து பாஷை தெரியாம கூட இங்க வரலாம் இல்லையா? அவங்க வந்து எப்படி அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறது? ரயில் நிலையத்துல
1: எந்த ஸ்டேஷனை பார்த்தீங்கனாலும் மே ஐ ஹெல்ப் யூ போர்டு வந்து அந்த ஸ்டேஷன்ல பிரதானமான இடத்துல எங்கெங்கெல்லாம் பேசஞ்சர்ஸ் கூடுவாங்கோ அந்த மேஜர் இடத்துல தான் அங்கே அமைக்கப்பட்டிருப்பாங்க. அதில் RPF ஸ்டாஃபும் உட்கார வச்சிருப்பாங்க, இல்லை கமர்ஷியல் ரயில்வே ஸ்டாஃபும் உட்கார வச்சிருப்பாங்க. ஸோ தட் அவங்க எதுவாக இருந்தாலும் அவங்களால செய்ய முடியலனாலும் உடனடியாக ஹெல்ப் பண்ண முடியல, அவங்க உடனே கண்ட்ரோலில் கேட்டு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க. மேலும் அவங்களுக்கு திடீர்னு எமர்ஜென்சி ஏதாவது ஹெல்ப் தேவை, ஒரு கிரீவன்ஸ் இருக்குது அப்படின்னா ரயில் மதத் ஆப் இல்லாட்டி வெப்சைட்டில் போய் புகார் மற்றும் கோரிக்கைகளை உடனடியாக பதிவு செய்யலாம்.
0: என்ன ஆப் சார் அது?
1: ரயில் மதத் ஆப், ரயில் மதத் வெப்சைட். அது வந்து பப்ளிக் கிரீவன்ஸ், ரயில்வே பேசஞ்சர்ஸ் கிரீவன்ஸ் வெப்சைட்.
0: ஸோ அதை நம்மளுடைய மொபைல்லே டவுன்லோட் பண்ணி வச்சு.
1: டெஃபினட்டாக. அதே மாதிரி முக்கிய ரயில் நிலையங்களில் சிசிடிவி கண்காணிப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சந்தேகத்திற்கு இடமான நபர்கள் அல்லது சம்பவங்கள் குறித்து உடனடியாக RPF அல்லது ரயில்வே ஊழியர்களுக்கு தகவல் தெரிவிப்பதும் பயணிகள் பாதுகாப்பு மேலும் உறுதிப்படுத்தும். அதே மாதிரி முக்கிய ரயில் நிலையங்களில் பெண்களுக்கான உதவி மற்றும் வழிகாட்டல் வழங்கும் விமன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் செயல்பட்டு வருகின்றன. மேலும் மேரி சஹேலி என்ற சிறப்பு முயற்சியின் மூலம் தனியாக பயணம் செய்யும் பெண் பயணிகளை RPF பெண் காவலர்கள் பயணத்தின் தொடக்கம் முதல் இலக்கு நிலையம் வரை கண்காணித்து தேவையான உதவிகளையும் பாதுகாப்பு ஆதரவையும் வழங்குகின்றனர்.
0: பெண்கள் வந்து தனியாக டிராவல் பண்ணும்போது அவங்க வந்து புக் பண்ணுறதுலேயே அதை வந்து சொல்லணுமா, எப்படி அதை வந்து செய்கிறது?
1: RPF ஸ்டாஃப் வந்து எப்பயுமே ரவுண்ட்ஸில் இருப்பாங்க. ஸோ தே வில் கீப் மானிட்டரிங் எங்கெங்கெல்லாம் ஸ்பெஷலாக லேடிஸ் கோச் இருக்கிறவங்க, லேடி பேசஞ்சர்ஸ் அவங்க இருக்கிற ஸ்பெஷலாக மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க.
0: இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது உள்கட்டமைப்பை பற்றி சொன்னீங்க. நம்ம அரசாங்கம் வந்து ரயில், விமானம், அப்புறமா வந்து பேருந்து, இது எல்லாமே வந்து போர்ட் சென்டர்ட், போர்ட் லெட் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, துறைமுகத்துக்கு எல்லாம் வந்து கனெக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா பண்ணுறாங்க. நான் சொல்கிறது சரக்கு ரயில்களுக்கு சொல்கிறேன் நான். அது புதுசாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் என்ன சார் பண்ணியிருக்காங்க?
1: இப்போ வந்து மேஜர் போர்ட்ஸ் நம்ம வந்து

0: தமிழ்நாட்டில் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அங்கேருந்து இருக்கிற கனெக்டிவிட்டி, அங்கே இருக்கிற ஃப்ரீட் மூமெண்ட்டுக்கு என்னென்ன போர்ட்டோட கோஆர்டினேட் பண்ணி என்னென்ன ஹெல்ப் அவங்களுக்கு வேணும், எப்படி நம்ம வந்து போர்ட்டில் வர கமாடிட்டிஸ் வந்து ரயிலில் எடுத்துகிட்டு ஃப்ரீட்டை கேரி பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்து ரெகுலராக நடந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப சென்னை போர்ட், தூத்துக்குடியின் போர்ட்டில் வந்து ஸ்பெஷலாக ரயில்வே சைடிங்ஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து டேரெக்டாக வந்து சரக்கு வந்த உடனே ரயிலே எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அதை பல வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். பட் இன்னும் தீவிரமாக அதை வந்து எல்லா கமாடிட்டிஸையும் வந்து ரயிலில் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட எஃபர்ட் போட்டுட்ருக்கோம்.
1: இப்போ ஆன்மீக சுற்றுலா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அதிகமாக பிரபலம் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆன்மீக தலங்களெல்லாம் வந்து இணைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. ஸோ தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி என்ன விதமான திட்டங்கள் இருக்குது?
0: ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸோ இல்லை ஹாலிடேஸோ இல்லை நார்மல் ஃப்ரெஷ் சீசன்லையோ நம்ம வந்து ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருந்தோம். சதன் ரயில்வே தமிழ்நாடு அண்ட் கேரளா இருக்கிற ஸ்பெஷல் ட்ரெயின்ஸில் மேக்ஸிமம் ஆக்குபென்சி நம்ம சதன் ரயில்வேல தான் இருந்திருக்கு. அதாவது ஆவரேஜ் ஆக்குபென்சி ஆல் ஓவர் தி கண்ட்ரி வந்து அரௌண்ட் 900 பேசஞ்சர்ஸ் ஒரு ட்ரெயின். ஆனால் நம்மளோட சதன் ரயில்வே ஓட்டின ஸ்பெஷல் ட்ரெயின்ஸில் 1300 பேசஞ்சர்ஸ் பர் ட்ரெயின். ஸோ இது வந்து என்ன குறிக்குதுன்னா மக்கள் வந்து நம்மளோட ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் இன்ட்ரொடக்ஷனை வந்து ரொம்ப நல்லா வரவேற்று அதை எல்லாருமே ஹை ஆக்குபென்சியில் வண்டி ஓடுதுன்னு அர்த்தம். So people are having taking trains as a possible most transportation route to reach their destinations.
1: ரயில் நிலையங்கள்ல வந்து நம்ம முதல்ல பார்க்குற வசதி என்னன்னா பிளாட்ஃபார்ம் பார்க்குறோம், அதுக்கு அப்புறமா வந்து லெவல் கிராசிங் அது பார்க்குறோம். ஸோ பிளாட்ஃபார்ம் வந்து அந்த பழைய காலத்து பிளாட்ஃபார்ம் தான் இன்னமும் நிறைய இடங்கள்ல இருக்கு. அதுக்காக வந்து அம்ரித் பாரத் திட்டம் அப்படின்றது மத்திய அரசு பண்ணியிருக்காங்க, நிறைய தமிழ்நாட்டிலையும் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: தமிழ்நாட்டில் வந்து ரயில்வே துறையின் கட்டமைப்பு வளர்ச்சி இணையாக பயணிகள் ஒட்டுமொத்த பயண அனுபவத்தை உயர்த்தும் நோக்கில் அம்ரித் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் நவீன வசதிகளுடன் 75 ரயில் நிலையங்களில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து வருகின்றன. இந்த நிலையங்களில் மேம்பட்ட காத்திருப்பு அறைகள், லிஃப்ட், எஸ்கலேட்டர், மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள், இலவச வைஃபை, டிஜிட்டல் தகவல் காட்சிகள் போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அம்ரித் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் தேர்வு செய்யப்பட்ட 75 ரயில் நிலையங்களில் 24 ரயில் நிலையங்களின் பணிகள் நிறைவடைந்து மாண்புமிகு பிரதமரால் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 51 ரயில் நிலையங்களில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் பல்வேறு நிலைகளில் நடைபெற்று வருகின்றன. இதைத் தவிர பல முக்கிய ரயில் நிலையங்களில், எக்ஸாம்பிள் சென்னை எக்மோர், அதில் வந்து ரூபாய் 842 கோடி மதிப்பிலான ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே போல் மதுரை சந்திப்பு ரயில் நிலையத்தில் ரூபாய் 414 கோடி, காட்பாடி ரயில் நிலையத்தில் 260 கோடி மதிப்பீட்டில் மேஜர் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்டேஷன்ஸை பேசஞ்சர் எக்ஸ்பீரியன்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த டோட்டல் 77 ஸ்டேஷன்ஸ் அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீமில் அரௌண்ட் 3300 க்ரோர்ஸ் காஸ்ட்டில் இதெல்லாம் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டு இருக்கிறது.
1: ஸோ முந்தி வந்து நம்ம ஒரு ட்ரெயின் டிக்கெட் நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு நிறையா க்யூவில் போய் நிற்கணும், அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அதை இன்டர்நெட்டில் நம்ம பண்ணிக்கலாம், இப்போ வந்து மொபைல் மூலமாகவும் பண்ணக்கூடிய வசதிகள் இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் இந்த டிஜிட்டல் வேலைகள் நடந்து கொண்டிருக்கு சார் ரயில்வேல?
0: டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்திய ரயில்வே பல்வேறு தொழில்நுட்ப வசதிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. பயணிகள் டிக்கெட் முன்பதிவு, ரயில் தகவல், புகார் பதிவு உள்ளிட்ட பல சேவைகள் ஒரே இடத்தில் பெறும் வகையில் ரயில் ஒன் ஆப் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ரயில் ஒன் ஆப் இப்போ வந்து இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இருக்கிற எல்லா பேசஞ்சரும் ரொம்ப ஃபேமஸாக எல்லாருமே அதை டவுன்லோட் பண்ணி இப்போ டிக்கெட் எடுக்கிறது, அன்ரிசர்வ் டிக்கெட்லேருந்து ரிசர்வ் டிக்கெட்லேருந்து எல்லாருமே அதை யூஸ் பண்ணுறாங்க. ஃபுட் ஆர்டரிங் அதில் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் ஐஆர்சிடிசி இணையவழி முன்பதிவு சேவை மூலம் பயணிகள் எளிதாக டிக்கெட் முன்பதிவு செய்து வருகின்றனர். முக்கிய ரயில் நிலையங்களில் இலவச வைஃபை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. டிக்கெட் பரிசோதகர்களுக்கு ஹேண்ட் ஹெல்ட் டெர்மினல் வழங்கப்பட்டுள்ளதால் டிக்கெட் செக்கிங் அதே மாதிரி காலியிட ஒதுக்கீடு விரைவாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுகிறது.
1: ஸோ இப்போ வந்து பயணத்தில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது அதை புகார பதிவு பண்ணுறதுக்கும் வசதி இருக்காதுல்ல?
0: அப்சல்யூட்லி. ரயில் மதத் ஆப்பில் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அது வெப்சைட்டும் ரயில் மதத் வெப்சைட்லையும் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம் உங்கள் கிரீவன்ஸை. அதே மாதிரி பாதுகாப்பை வளப்படுத்தும் வகையில் ஸ்டேஷன் நிலையங்களில் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு அமைப்பு மற்றும் சிசிடிவி கண்காணிப்பு வசதிகள் நிறுவப்பட்டுள்ளன.
1: ஸோ பயணிகள் வந்து அவங்க டைமிங்கு, அவங்களோட பிளாட்ஃபார்ம் நம்பரு அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் பெரிய லெவலில் டிஜிட்டல்
0: ரயில் ஒன் ஆப் மூலமா எல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம ரயில் ஒன் ஆப்ல இதெல்லாம் அவைலபிள்.
1: தமிழ்நாட்டில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புது ரயில்கள் பற்றி சொல்லுங்கள் சார்.
0: போன வருடம் மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் 23 புது ட்ரெயின் சர்வீசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் நியூ ட்ரெயின்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து அம்ரித் பாரத் ட்ரெயின்ஸ் உட்பட ஏகப்பட்ட ட்ரெயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் மக்களின் தேவைக்காக. அதே மாதிரி கடந்த 12 வருடங்களில் நம்ம வந்து 1300 கிலோமீட்டர் ட்ராக்கு வந்து போடப்பட்டிருக்கு.
1: முன்பதிவு எல்லா ட்ரெயினுமே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்குது.
0: ஆமாம்,
1: இங்கே தமிழ்நாட்டில் மட்டும். அதை எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணுறீங்க நீங்கள் அதை, இந்த எஸ்பெஷலி ஃபெஸ்டிவல்ஸ் வரும்போது
0: ரஷ் சீசனில் வந்து?

0: வந்து நாங்கள் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெயின்ஸோட ஆக்குபென்சி சதர்ன் ரயில்வேல மட்டும் இந்தியாவில் இருக்க அதர் ரயில்வே ஜோன்ஸோட நம்ம தான் அதிகமான ஆக்குபென்சி, ஹையஸ்ட் ஆக்குபென்சி பை சதர்ன் ரயில்வே தான். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1300 பேசஞ்சர்ஸ் பர் ட்ரெயின். அதாவது போன வருஷம் மட்டுமே நம்ம வந்து 2513 ட்ரிப்ஸ் அக்ராஸ் 229 ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் போட்டிருக்கோம். அதை தவிர்த்து 1762 சர்வீசஸ் ஆஃப் அன்ரிசர்வ் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் போட்டிருக்கோம். 32.9 lakh பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஆன் அன் ஆவரேஜ் இப்போ ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினில் 1312 பேசஞ்சர்ஸ் ஒரு ட்ரிப்பில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆல் இண்டியா ஆவரேஜ் வந்து 894 தான்.
1: பல மாநிலங்களை சேர்ந்தவங்க இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் இல்லை ஒரு திருவிழா அவங்களுக்கு வரும்போது நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் பண்றீங்க இல்லையா?
0: ஆமா, அதே மாதிரி இப்போ என்ன புதுசா பண்ணியிருக்கோம் போன வருஷத்துல இருந்து, இப்போ லேட்டஸ்டே ஒருத்தர் வந்து மெட்ராஸ் டு திருச்சி ராக்ஃபோர்ட்ல புக் பண்ணியிருக்காரு, ஆனா அது வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. ஸோ பின்னாடி அதுக்கப்புறம் என்ன பண்றோம், ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்றோம் மெட்ராஸ் திருச்சி ரூட்லயே. ஸோ எந்தெந்த பேசஞ்சருக்கு அந்த பர்டிகுலர் செக்ஷன்ல நார்மல் ட்ரெயின்ஸ்ல புக் பண்ணி வெயிட்டிங் லிஸ்டா இருக்காங்களோ அவங்களுக்குலாம் நாங்க ஒரு SMS அனுப்புறோம், இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் நாங்க இன்ட்ரடியூஸ் பண்றோம், ஸோ நீங்க இதுல வேணா புக் பண்ணிக்கோங்க. இது ஒரு முக்கியமான ரீசன், SMS கொடுத்துருவோம். கன்சர்ன்
1: பேசஞ்சர் புக் பண்ணிருக்காங்களோ அவங்க
0: இந்த SMS ஃபெசிலிட்டி இருந்ததனால தான் வந்து நம்ம சதர்ன் ரயில்வேல ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ஆக்குபென்சி ஹஸ் பீன் 1300.
1: தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய, அதாவது ஒரு ரயில் போற பாதை எல்லாம் வந்து அகல பாதை பண்ணிருக்கீங்க, ரெண்டு வழி தடங்கள்ல வந்து இன்னும் கூட கொஞ்சம் வழிபாதைகளை ஏற்படுத்திருக்கீங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்கீங்க 2014 ஆண்டுலேருந்து? சார்,
0: அரவுண்ட் 1300 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் நியூ ரயில்வே லைன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். நியூ லைன்ஸ், காஜ் கன்வர்ஷன், டபுளிங், ட்ரிப்ளிங், குவாட்டர் ட்ரிப்ளிங் அதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ லைன்ஸ் காஜ் கன்வர்ஷனில் பழனி பொள்ளாச்சி செக்ஷன், பொள்ளாச்சி பாலக்காடு டவுன் செக்ஷன், செங்கோட்டை நியூ அரியன்காவு செக்ஷன், பொள்ளாச்சி போதனூர் செக்ஷன், திருவாரூர் திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டை காரைக்குடி செக்ஷன், மதுரை தேனி திருத்துறைப்பூண்டி அகஸ்தியம்பள்ளி, தேனி போடி நாயக்கனூர், சின்னசேலம் பொறுப்படை குறிச்சி, காரைக்கால் பேராளம் செக்ஷன், இதெல்லாம் நியூ லைன்ஸ் காஜ் கன்வர்ஷனில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டபுளிங், ட்ரிப்ளிங், குவாட்டர் ட்ரிப்ளிங்கில் வந்து கள்ளக்குடி பழங்கநத்தம் அரியலூர் செக்ஷன், அத்திப்பட்டு இன்னூர் தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைன், திண்டிவனம் பேரணி, திண்டிவனம் ஒலக்கூர் தொழுப்பேடு, நிறைய செக்ஷன்ஸ் டபுளிங், ட்ரிப்ளிங், குவாட்டர் ட்ரிப்ளிங் பண்ணியிருக்கோம்.
1: 5 வயசுக்கு குறைவாக இருக்கிற குழந்தைங்களுக்கு அரை டிக்கெட் வாங்குவோம், இப்பயும் அந்த கான்செப்ட் இருக்குதா சார்?
0: ஸோ 5 வயசுக்கு இல்லை, இப்போ உங்களுக்கு சீட்டு தேவையில்லைன்னா ட்ராவல் வந்து ஃப்ரீ. ஒருவேளை உங்களுக்கு செப்பரேட் சீட் தேவை அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் அடல்ட் ஃபேர் சார்ஜ் பண்ணுவோம். அதே மாதிரி 5 to 11 இயர்ஸ்க்குள்ளே இப்போ உங்களுக்கு செப்பரேட் சீட் தேவையில்லை அப்படின்னா 50% ஆஃப் த டிக்கெட், ஹாஃப் 50% ஆஃப் தி ஃபேர் சார்ஜ் பண்ணுவோம்.
1: இவ்வளோ நேரம் வந்து 2014 ரயில்வே துறையில் எவ்வளவு சாதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. தமிழ்நாடுன்னு சொல்லும்போது கனெக்டிவிட்டி, அதாவது அடுத்த மாநிலங்களுக்கு வந்து இவங்க ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கிறாங்க, புது ட்ரெயின்ஸும் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. மொத்தமாக நீங்கள் என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க நம்மளோட சாதனைகளை பற்றி?
0: ரயில்வேஸ்ன்னு நீங்கள் மனசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க 3 aspects இருக்குது, ஒன்று ஸ்டேஷனு, இன்னொன்று ட்ரெயின்ஸு, 3வது ட்ராக்கு, OHE எக்யூப்மெண்ட்ஸு. ஸோ இந்த 3 sectionலையும் வந்து அசாத்தியமான மாற்றங்கள் இந்த கடந்த ஆண்டுகளில் நடந்திருக்கு. ரயில்வேஸில் மேஜர் ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸில் இருந்து, புது வந்தே பாரத் ட்ரெயின்ஸில் இருந்து, ட்ராக் ரினியூவல்ஸ், டபுளிங், குவாட்டர் ட்ரிப்ளிங் ஆஃப் ட்ராக்ஸில் இருந்து, எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் வந்து அசாத்தியமான மாற்றங்கள் ரயில்வேல நடந்து கொண்டிருக்கிறது.
1: இவ்வளவு நேரம் எங்களோட நிலையத்துக்கு வந்து ரயில்வே துறையின் சாதனைகள் குறிப்பாக தமிழ்நாடு தொடர்பான விஷயங்களை குறித்து நீங்கள் பகிர்ந்து கொண்டதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி, தேங்க்யூ.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் ஸ்ரீ கிருஷ்ணா முராரி அவர்களின் வயலினிசை இடம்பெறும். திரிசூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். தொடக்கமாக சித்தி விநாயகம், சண்முகப்பிரியா ராகம், ரூபகத்தாளம், முத்துசாமி தீட்சிதர் கிருதி.

இன்றைய அரங்கிசையில் ஸ்ரீ கிருஷ்ணா முராரி அவர்களின் வயலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரிஷூர் ஸ்ரீ நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து எதிரநில சித்தி என தொடங்கும் சங்கராபரண ராகம், ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

அரங்கிசையில் ஸ்ரீ கிருஷ்ணா முராரி அவர்களின் வயலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். த்ரிஷூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து கருணை தெய்வமே எனத் தொடங்கும் சிந்தபைரவி ராகம் ஆதிதாளம், மதுரை டி ஸ்ரீனிவாசன் இயற்றியது.

இதுவரை அரங்கிசையில் ஸ்ரீ கிருஷ்ணா முராரி அவர்களின் வயலின் இசை கேட்டீர்கள். திரிஷூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள்.

குரல் எண் 313 மற்றும் அதனைத் தொடர்ந்து மங்கள இசை மற்றும் 6 மணிக்கு செய்திச் சுருக்கம், 6:02 செய்திச் சுருக்கம், 6:05 ஆங்கில் செய்திகள், 6:10 இணைத்தான நிலவு கேட்க வழங்குகிறார் குழந்தை பாலு அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளிரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் தொழில் முனைவோரும் வேளாண் உற்பத்தியாளருமும் சங்கமும் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி விரிவுரையாளர் இ சங்கரதாஸ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், 6:85 கேற்கும் சொல்லுசனர் எழுதி வழங்குவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள். 7:00 சுழல் விளக்கு, 7:10 மதுரத்தன்றல், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 நலமாய் வாழ கல்லீரல் சார்ந்த நோய்கள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் கல்லீரல்.

0: நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி எல் அழகம்மை அவர்கள் மற்றும் அதை தொடர்ந்து 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தென்றல், 8:00 செய்தி சுருக்கம், 8:02 மதுரத்தென்றல், 8:15 ஆங்கிலத்து செய்திகள், 8:30 மதுரத்தென்றல் தொடர்ச்சி, 9:00 அரங்கிசை, காலை 10:00 செய்தி சுருக்கம், 10:02 எனக்கு பிடித்த பாடல், 11:00 செய்தி சுருக்கம், 11:02 மதுரத்தென்றல், 12:05 ஆங்கிலத்து செய்திகள், 12:10 சங்கீத சாரல், 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை மற்றும் 1:05 ஆங்கிலத்து செய்திகள், 1:10 பரமைமிகு பாரதம். உரித்திரம் ஏறு கல்வெட்டு உரைச்சித்திரம் எழுதியவர் ஜே இளஞ்செழியன் அவர்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 மெல்லிசை படைப்பு மதுரை வானொலி நிலையம் மற்றும் 2:00 ஆங்கில செய்திகள், 2:15 முதலத்தென்றால், 2:55 வானிலை அறிக்கை, 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மாலை ஒளிபரப்பில் துவங்குகிறது. குரலமதம் 311 மற்றும் அதை தொடர்ந்து 5:30 மரத்தென்றால் 6:00 நிகழ்ச்சியும் நேரம். 6:05 ஆங்கில செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் நாட்டாமை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். 6:30 மாலை செய்திகள், 6:40 மரத்தென்றல், 6:55 செய்தி செய்திகள், 7:00 முதலத்தென்றால், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி ஆர் சிவகுமார் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பனைச்செய்தி, 7:30 உழவர் உலகம் ஒருங்கிணைந்த பணையத்திற்கு ஏற்ற கால்நடை இனங்களும் வளர்ப்பு முறைகளும் தொகுப்பு நிகழ்ச்சியாக பங்கேற்போர் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் டி திவ்யலட்சுமி மற்றும் காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எம் முருகன் மற்றும் பேராசிரியர் முனைவர் கோபிநாதன் அவர்கள் மற்றும் 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மரத்தென்றல், 8:30 இசை மஞ்சரி, 8:45 த ரோல் ஆஃப் எஜுகேஷன் இன் சேஞ்சிங் லிவ்ஸ், 9:00 ஆங்கில செய்திகள், 9:15 மரத்தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10:00 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் மியூசிக் மற்றும் அதனை தொடர்ந்து 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நமது ஒளிபரப்பு நிறைவுபெறும். இதுவரை ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் இதுவரை மதுரை வானொலியில் கேட்டீங்க. நாளை நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமாய். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
1: This is Akashvani, the news read by Saira Mujtaba. The government has reiterated that the Indus Waters Treaty, IWT, remains in abeyance in response to Pakistan's continued sponsorship of cross-border terrorism. Briefing Meta in New Delhi this evening, spokesperson of the Ministry of External Affairs, Ranthir Jaiswal, said, India's position on the Indus Waters Treaty is consistent. He said Pakistan must credibly and irrevocably renounce its support for cross-border terrorism.
2: India's position on the Indus Waters Treaty is consistent. IWT stands in abeyance in response to Pakistan's continued cross-border terrorism. Pakistan must credibly and irrevocably abjure its support for cross-border terrorism.
1: On Teesta River Comprehensive Management and Restoration Project, Mr. Jaiswal outlined India's approach to development assistance to Bangladesh. Commerce and Industry Minister Piyush Goyal today said that India is on track to achieve $1 trillion export targets for the year, with nearly 15% of the annual exports already recorded in the first quarter. Addressing the Board of Trade meeting in New Delhi, Mr. Goyal noted that this will require goods exports to rise from about $440 billion to around $530 billion, and services exports to increase from roughly $421 billion to about $470 billion. The minister noted that India's export strategy is being built around a stronger, more inclusive approach in which every state, district and industry segment is treated as equally important. Later, speaking to media on the sidelines of the meeting, Mr. Goyal said that free trade agreements with 38 developed countries have opened new opportunities for Indian exports and strengthened the country's access to global markets. Prime Minister Modi will visit Rajasthan and Gujarat tomorrow. In Rajasthan, the Prime Minister will inaugurate the terminal building of Jodhpur Airport and launch the modified Udaan scheme in Jodhpur. Thereafter, he will travel to Balotra to dedicate, inaugurate and lay the foundation.